0: தம்பி வரான்.
1: அது எப்படிங்க பார்க்காமே சொல்றீங்க?
0: கெட்டு போன நாத்தங்காஜி அடியை திறந்தா ஒரு நாத்தம் அடிக்குமே, அந்த நாத்தம் வந்தா உன் தம்பி வரான் அர்த்தம்.
1: ஏங்க இப்படி பொறாம போறீங்க? அவன் செண்டு போட்டிருக்காங்க.
0: அது என்ன சொந்த செண்டா? ஊர்ல உள்ளவன்டா ஓசு வாங்கின செண்டு, பண்ணி வாட தானே வரும்.
2: மாமா செண்டு போடுற என்னைய உன் மேல குண்டு போட வச்சிடாத, நான் வாழ நினைக்கிறேன். ஏக்கா ஒரு 100 ரூபா
0: வாழ நினைக்கிறேன். ஏன்டா 100 ரூபா பிச்சை கேட்கணும்?
2: ஹலோ மாம்ஸ், எங்க அக்கா கிட்ட கேக்குறேன், உண்ட
0: கேக்கல. அக்கா எங்கிட்ட தான் கேப்பா, நான் தான் குடுக்கணும்.
1: அப்ப குடுங்க.
0: முடியாது, உன் தருதல தம்பி தண்ணி அடிக்கலாம், உனக்கு தெரியுமா?
2: அதுக்கு தெரியாது, நீ வேணா வாய்.
0: நீ தண்ணி அடிக்கிற விஷயம் உனக்கு தெரியுமான்னு கேட்டா அவளை கெடுத்துறாத.
2: மாமா வெட்டித்தனமா பேசாத, 100 ரூபா தர முடியுமா? முடியாதா?
0: முடியாது.
2: இப்படி வாக்கு தவறி உனக்கு அசிங்கமா இல்ல?
0: என்ன தர ராஜா ஜெய்ச்சே,
2: எங்க அக்கால கட்டப்ப என்ன சொன்ன? உங்க அக்கால கரை பண்ணி குதினா உன்னை கடைசி வரைக்கும் வச்சு கஞ்சி ஊத்தி காத்துறடா சொல்லி இந்த பஞ்சோட பிஞ்சு நெஞ்சல ஆசை வளர்த்த நியாயம் வந்தாங்க. இன்னைக்கு பேச்ச மாத்திர நியாயம் அது?
0: நீ என்ன கட்டல நான் தர மாட்டேன்.
2: அப்ப பழைய அக்கால திருப்பி கொடு.
0: என்னது பழைய அக்காவா?
2: ஆமா, தாலி கட்டும் போது ஃப்ரெஷ்ஷா இருந்தால அந்த அக்கால கொடு.
0: அது எப்படி இப்ப கொடுக்க முடியும்?
2: அப்ப 100 ரூபா கொடு.
0: 100 ரூபா இல்ல.
2: அப்படியா மாமு? அப்ப வாக்க போலாம்.
0: எங்க?
2: எங்க அம்மா வீட்டுக்கு.
0: எதுக்கு?
2: நீ இனிமே தனியா ஈர துணியோட பத்தா தான் உனக்கு அறிவு.
0: இந்தாடா இந்தாடா,
2: அது இத முதல்ல கொடுத்துருக்கலாம்ல, ஈர துணியினால தான் சாகரிச்சமா இருக்கு உனக்கு.
0: ஆமா.
2: ஆ 500 ரூபா. எப்படி இருக்கு என் தக்காளி?
3: போட பெருச்சாளி
2: போடி. நீ இல்லன்னா காமாச்சி அப்படின்னா
0: நரிக்கிருவேங்க.
2: என்ன பண்றேன்
0: ஆட்டுக்கல்ல போட்டு ஆட்டி அழகா அருமையா நசுக்காம விட்டா பாரு. அவனை சொல்லணும்
2: எங்க அக்கால தானே கட்டிருக்க.
0: அவனை சேர்த்தா சொல்ற சுண்ணாம்பு போய் வாங்கிட்டு வா. என்ன வாங்கணும் கேட்டியா?
2: சுண்ணாம்புன்னு
0: திட்டினேன்.
2: சரி வேற என்ன வாங்கணும்?
0: என்ன வாங்கிட்டு வா. என்ன
2: என்ன வேணும்னு
0: கேட்டியாடா?
2: என்ன வேணுமா?
0: என்ன வேணுமா?

0: என்னை விட்டுடுங்களா?
1: நீயா?
0: நானா திருடல துறை, அதுவும் ஓடுறானே அவன் தான் திருட சொன்னான்.
1: நீ பிடிபட்டதும் அவன் ஓடிட்டான் பத்தியா? ஏய், கிட்ட காரியங்களுக்கு உதவி செய்யறவங்க ஆபத்து வந்ததும் பட்டமா பறந்துருவாங்க. நல்ல காரியத்துக்கு உதவி செய்யறவங்க தான் கடைசி வரையிலும் நம்மோட நிலைச்சு நிற்பாங்க. சரி, உன் பேர் என்ன?
0: நல்ல தம்பி.
1: நல்ல தம்பி.

0: போடுங்க
1: செய்யும் தொழிலே தெய்வம் சொல்லுவாங்க. இது ஆத்துல போட சொல்றீங்க
2: அண்ணா, இனிமே உங்க தைரியம் வேற குடுங்க.
1: என்னடி பண்ணிட்டு இருக்க?
3: என் தலையை எழுத்து கிழிஞ்ச துணியை தச்சுக்கிட்டு இருக்க.
1: கிழிஞ்ச துணியா? இனிமே நீங்க ஒட்டு போட்டு போடுவ எல்லாம் கட்டக்கூடாது. இனி நீ கட்டு போடுறது பட்டு போடவ பாரின் போடவதான். ஐயோ ஐயோ ஐயோ, ஒரு லட்சாதிபதி வீட்டுல இருக்க வேண்டிய மாதிரியாடா இருக்குது.
3: என்ன விஷயம் சொல்லுங்க?
1: அடியே, லாட்டரி சீட்ல 15 லட்சம் உழுந்துருச்சுடி.
3: கடவுள் கண்ண திறந்துட்டாங்க.
1: கடவுள் கண்ண திறக்கலடி, ஹரியானா லாட்டரி சீட்டு கண்ண திறந்துருச்சுடி.
2: என்ன இந்த 15 லட்சத்தை என்ன பண்ண போறீங்க?
1: கேள்விய உடம்புக்கு சிங்கிள் ரூம் தாங்க மாடா, டபுள் ரூம் எடுத்துக்கடா.
2: சரிண்ணே, அதுல எனக்கு ஏசியும் உண்டுதானே?
1: ரொம்ப வாசிக்காத, நீ நானும் ஒரே ஏசியில் இருந்தா அப்புறம் ஏன் ரேஞ்ச் என்ன? ஒரே ரேஞ்ச் என்ன? ஏ ரேஞ்ச் என்ன? உனக்கா லாட்டரி டிக்கெட் கொடுத்து? நீங்க லட்சாதிபதி? யாரா லட்சாதிபதி?
2: நீங்க தான்.
1: ஏய், அந்த லாட்டரி டிக்கெட் எடுத்து வா, பேங்க் போன் பண்ணுவாங்க.
3: ஐயோ, அதை எங்க வச்சேன் ஞாபகம் இல்லைங்க.
1: ஞாபகம் இல்லையா? ஐயோ, ஒரு நிமிஷத்துல உடம்பெல்லாம் குப்புனு வேர்க்குதே, என்ன புடிச்சுக்கடா கை தாங்களா. நல்லா ஞாபகப்படுத்தி பாரு, 15 லட்சம் பேங்க்ல 500 ரூபாய் தாளா எண்ணிட்டு இருக்காங்க.
3: ஞாபகம் வந்துடுச்சு.
1: எங்க?
3: வீட்டுக்குள்ளதான் வச்சிருக்கேன்.
1: வீட்டுக்குள்ளா? இந்த தெரு
2: உங்க தகுதி தெரு வேணாம், ரோடு வாங்கிடும்.
1: அட்டம் புடிப்பிய, வாங்கி போட்டா பின்னால உதவும்டா.
2: என்ன வாங்கிக்கலாம்? போங்க,
1: சொன்ன
2: போய் மவுண்ட் ரோட்ட வாங்கிடுவோம். வர்ற பஸ் எல்லாம் மறைச்சு போடுவோம்.
1: இதுக்குள்ள பாரு, நல்லா கீழே பாரு.
3: ஞாபகம் வந்துடுச்சு.
1: சவரம் பண்ணியாவது பொழச்சுக்கலாம்னா ஒரு பொண்ண கத்தி வாங்க கூட என்கிட்ட காசு இல்லையே. ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ.

0: பார்த்தீங்களா இல்லையா?
1: முடிச்சிடலாமா?

0: இப்ப நீ என்ன பண்ற? இந்த 5 ரூபாயை கொண்டு போறேன், இரு போய் அவட்ட வாங்க 4 ரூபாயை திருப்பி கொடுத்துட்டு மிச்ச 1 ரூபாயை வாங்குற மாதிரி பேசி அவ ஹார்ட்ட டச் பண்ணிரு, உங்க கையை டச் பண்ணிரு.
1: இங்கிலீஷ் நல்லா பேசுறா,
0: அது ரொம்ப முக்கியம். போ போறேன்.
1: ஹலோ,
2: என்ன வேணும்?
1: கரெக்ட் பண்ணலாம்னு வந்தேன்.
2: என்னது
1: கரெக்ட் பண்ணலாம்னு வந்தேன்? ஐயோ, அதுவும் இல்ல, கணக்கை கரெக்ட் பண்ணலாம்னு வந்தேன். லோன் அமௌண்ட் 4 ரூபீஸ்.
2: ஹலோ, என்ன பண்றீங்க?
1: அது அது காசு உங்க பக்கம் தள்ளி வச்ச.
2: 1 ரூபாய் இல்ல, ஸ்டாம்ப் வாங்கிக்கிறீங்களா?
1: பரவாயில்ல, கொடுங்க. எங்க நேத்து உங்க தங்கச்சி பார்த்தேன்.
0: தங்கச்சி எதுக்கு இருக்கிறாமே?
2: என்னது, தங்கச்சியா?
1: ஆமாங்க, உங்க தங்கச்சி தான் பாத்து.
3: ஹலோ, ஸ்டாம்ப் வாங்கினியா போனையான்னு இல்லாம இங்க என்னைய பிட்டு போட்டுட்டு இருக்க? போ,
0: கிளப்பி விட்டானயா.
3: ஒரு கவர் கொடுமா.
1: பாத்தியா?
0: பாத்தேன், இதையும் பாத்தேன். அதுக்கு முன்னால நீ உளர்ன பாரு, அதையும் பாரு. அப்ப தங்கச்சி மேட்டர் எதுக்கு இருக்கிற? அது ஏன் மேட்டர்? ஓ, மேட்டர் மட்டும் பேசு.
1: அப்ப என்ன பண்றது?
0: என்ன பண்றது? பிடி, இப்ப நீயா ஸ்டாம்ப் வாங்கி ஓ முத்திரைய குத்துற?
1: முத்திரை உள்ளுக்குள்ள போஸ்ட் மேன்ல குத்துறா?
0: ஐயோ, படுத்துறானே படுத்துறானே. முத்திரைன்னு சொன்னது ஓ மேட்டர் சொல்லுன்னு சொன்னப்பா. ஓ, ஓ போடாத போ.
1: ஓகே,
0: இப்பவே கண்ணை கட்டுதே.
1: எங்க என்ன உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குல்ல?
0: இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கிறான்.
1: நேத்து நான் பஸ்ல காசு இல்லாம தவிச்சப்ப நீங்க மட்டும்தான் எனக்காக டிக்கெட் எடுத்தீங்க. அதுக்கு என்னங்க? ஒன் மினிட். என்னடா, எது கூப்பிட்ட?
0: கூப்பிட்டா?
1: நீதான் இப்படி கமான் கமான்
0: கமான் கமான் கூப்பிடுறதுக்கு நீ என்ன குதிரையா? அப்படி கண்டினியூ பண்ணு சொன்னப்பா.
1: சொதப்பிட்டான். நெக்ஸ்ட் என்ன பண்ற?
0: வீட்டுக்கு போவான். லவ் பண்ண லவ். இந்த 1 ரூபாய் வச்சுக்கிட்டு மறுபடியும் ஸ்டாம்ப் வாங்கி ஆரம்பி.
1: 1 ரூபாய் ஸ்டாம்ப் வச்சு என்னத்த பேசுறது?
0: பேச தெரியாதா?
4: இங்கிலாந்து
0: நீ
1: பண்ணிக்கிறேன்.
0: நீ ஒழுங்கா கண்டினியூ பண்ண மாட்டேன்.
4: கண்டினியூவா? இங்கிலாந்துல குயின் எலிசபெத் இருக்காங்க,
0: அத பத்தி பேசினா டயர்டா கிடக்குற. மறுபடியும் ஏன் எந்திரிச்ச? படியா பசங்க.
1: இப்ப இந்த ஸ்டாம்ப்லாம் என்ன பண்றது?
0: இனிமேல் ஐடியா சொல்றதா இருந்தா என் பிரெயினுக்கு பெட்ரோல் போடணும்.

சட்டோடு

விழிக்கின்ற ஜோதி இவன் இன்று உறங்காத ஜாதி. படுக்கையில் பாம்பு நெளியுது தலையணை நூறு கிழியுது. நீ அணுகிற ஆடையில் ஒரு நூலன தினம் நான் இருந்திட தனிதபம் அவதனி.

0: சகரிகமபதனி பூ மலர் மீட நடமிடும் பொன்மயிலே.
1: திறமைக்கு தகுந்தபடி ஒரு பயக்கிட்ட கூட வேலை இல்லையே. ஏய் மாலினி, மாலினி,
2: மாலினி, மாலினி, மாலினி, என்ன கொல்ல போகுதுன்னு இப்படி சொத்துறீங்க?
1: ஒண்ணு இல்ல, இப்போ நீ உள்ள வேலையா இருந்தியா?
2: இல்ல, உங்களை போல வேலை வெட்டி இல்லாமதான் உட்கார்ந்துகிட்டு இருக்க.
1: ஐயோ, சொல்லி காட்டுறாளே, சொல்லி காட்டுறாளே.
2: சரி சரி, எதுக்கு கூப்பிட்டீங்க?
1: இங்க நடந்த கலாட்டாவில நான் எதுக்கு கூப்பிட்டேங்கிறதையே மறந்துட்டேன்.
2: அப்ப நான் வரேன்.
1: இரு இரு இரு, போகாத. ஞாபகம் வந்துருச்சு, நான் காபி சாப்பிட்டே பழக்கமா போச்சா? இரு இரு, நீ திடீர்னு காபியை நிறுத்தின உடனே திடீர்னு ஒரு தலைவலி.
2: அப்ப கொஞ்சம் கஷாயம் போட்டு கொண்டாரு.
1: அங்கதானே உதைக்குது, அது அப்படியே காப்பியா மாத்தேன், காப்பியா மாத்தேன்.
2: இது ஒண்ணும் குறைச்சல் இல்ல.
1: எதுலதான் குறைச்சல் மாலினி? ஏ மாலினி, என்னோட அருமை உனக்கு இப்ப தெரியாது. என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஆஹா, நம்ம புருஷன் இப்படி வட்டவனா அப்படி நினைச்சு நீ ஆச்சரியப்பட போற.
2: அப்போ அந்த நல்ல நாள் வரட்டும், நீங்க காபி சாப்பிடுவீங்க.
1: பாத்தியா பாத்தியா பாத்தியா, என் வீக் பாயிண்டே பிடிக்கிறியே மாலினி. இன்னைக்கு ஒரு நாள் ஒரு கப்பு காபி பிளீஸ் பிளீஸ். அது சக்கரை வேணாலும் குறைச்சுக்க.
2: நான் சொல்றபடி செஞ்சா ஒரு கப்பு காபி தரேன்.
1: செஞ்சான்னு சொல்லிட்டு இருக்கிறீ, என்ன செய்யணும் சொல்லு சொல்லு. இங்க இருக்கிற உயிருக்கு போனா, வெளியே இருக்கிற உள்ளதுக்கு போனா?
2: அதெல்லாம் வேண்டாம்.
1: ஐயோ, எங்க கூட்டிட்டு போறாளோ, என்ன செய்ய சொல்லுவாளோ?
2: இங்க வாங்க.
1: இது என்ன உலக்க?
2: கொஞ்சம் முழுகா தூள் இடிச்சு கொடுங்க, நான் போய் காபி கொண்டறேன்.
1: நான் மிளகா தூள் கடிக்கிறதா?
2: கூட மாட வேலை செஞ்சா ஒன்னும் குறைஞ்சு போயிட மாட்டீங்க.
1: இதுல எப்படி குறைவேன்? நான் தான் நான் அளவுல குறைஞ்சுகிட்டே வரேன்னு. கொஞ்சம் வர.
2: அங்கே போறீங்க?
1: கதவை தாள போட்டு வந்துடுறேன். திடீர் சிநேகிதன் எவனாவது வந்துருவான்.
2: ஒருத்தரும் வரமாட்டாங்க, எல்லாம் நான் போட்டாச்சு.
1: திட்டம் போட்டுதான் இந்த சதி நடக்குதா? ஆமா, நான் என்ன வேலைக்காரனா? எனக்கு போனா ஒரு வேலைக்காரி வச்சுக்கிட்டா என்ன?
2: ஆமா ஆமா, உங்களுக்கே வேலை கிடையாது, இந்த லட்சணத்துல ஒரு வேலைக்காரி.
1: தாக்குறாளே தாக்குறாளே. ஐயோ, இது காபி தூளா இருந்தாலும் பரவாயில்லையே, முழங்கா பொடியாச்சே. நெடியேறுமே நெடியேறுமே.
2: இந்த பாருங்க, நம்ம குடும்பத்துல என்னமே சிக்கனமா நடத்தணும்.
1: அது என்ன இப்ப சிக்கனம்?
2: ஒண்ணு இல்ல, நம்ம ரெண்டு பேரோட மூணாவது ஆள் சேரப்போகுது.
1: யார் அது மூணாவது ஆள்? யார் அது?
2: அதாங்க.
1: இதை உண்மையை கூட சொல்ல மாட்டேங்கிறாளே.
2: ஒண்ணு இல்லைங்க, நானு 3 மாசமா முழுவாம இருக்கேங்க.
1: 3 மாசமா?

0: say it. My mouth. Good shit. I'm hitting my knee.
1: ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் ஹாய் ஹாய் ஹாய் ஹாய் ஹாய் ஹாய். என்ன கடையா அதிகமாக லோக்கல் பேப்பர் வாங்கி வச்சு படிச்சுட்டு இருக்கீங்க? ஒரு இங்கிலீஷ் பேப்பர் அது இதுன்னு வாங்கி போட்டா ஆவாதா?
2: ஐயா, இங்கிலீஷ் பேப்பர் தான் படிப்பீங்களோ?
1: படிக்கிறதுக்கு வேண்டாம், இங்கிலீஷ் பேப்பர் கேட்டான். இடைக்கு போட்டால் அதில் தான் அமௌண்ட் ஜாஸ்தி.
2: சரியா சொன்னீங்க.
1: மேட்ச் பாக்ஸ் ப்ளீஸ். உன்னை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன்.
2: ஆமாம்.
1: என்னடா இதை மட்டும் கொடுக்குறேன்? சிகரெட்டை எவன் கொடுப்பான்?
3: நான் கொடுக்குறேன்.
1: தேங்க்யூ. உன்ன நான் அடிக்கடி பார்க்குறேன்.
2: வீட்டிலேருந்து வரும்போது வெறும் வாய் மட்டும் தான் எடுத்துக்கலா?
1: எஸ், அதையும் நான் கடன் தரேனே. இந்த வாயில் எவன்டா கடன் கேட்பான்? திறந்து போட்ட டிரைனேஜ் மாதிரி இருக்கு, அதுல டீயை வாங்கி ஊத்து.
4: ராடுகள் சங்க தலைவன் விக்கியை பிடிக்க தனி போலீஸ் படை, போலீஸ் கமிஷனர் அறிக்கை. மாட்டினடி, நீயே
1: பிடிச்சிருவானுங்களா? என்ன பிடிக்க முடியுமா? யாரு நானு? நானே சரண்டர் ஆயிடுறேன்.

0: தாதா வாங்கினதுக்கு பின்னால எத்தனை போனு எத்தனை ப்ரோக்ராம், டயர்டாயி போச்சுடா சாமி. டேய்
1: என்ன,
0: கொஞ்சம் ஐஸ் வாட்டர் கொடுறா.
1: கொண்டு வரணே.
0: ஊத்து ஊத்து ஊத்து. என்ன அது? ஆஹா, வந்துட்டாயா வந்துட்டாயா? எப்பா வேலை, நீ இங்கதான் இருக்கியா? உன்னை எங்க எங்கயா தேர்றது? ஆமா, என்ன டீ கடையெல்லாம் மூடி கிடக்கு? இது என்ன வேணும், வேன்ல டீ விக்கிறியா?
2: டேய் என்ன நக்கலா, என்னைய பார்த்தா வண்டியில டீ ஆவரம் பண்ற மாதிரியா இருக்கு? நான் பகவதியோட பரம்பரை, சின்ன பகவதி.
0: சின்ன பகவதியா?
2: புரியல, குட்டி தாதா.
0: எங்க ஊர்ல? ஐயோ, தாதா முகரே பாரு.

0: மங்களே ஹிட்டான பாடல்கள் நாள் முழுதும் நட்சத்திரா வானொலியில்.
1: கரு கரு கருப்பாயி நீ வெளுத்தது ஏன் கருப்பாயி?

0: வாங்க வாங்க வாங்க வாங்க. நல்லா இருக்கேடா.
1: நல்லா இருக்கேன்.
0: அர்ச்சனை யாரு பேருக்கு பண்றது?
1: சுவாமி பேருக்கே பண்ணுங்க.
0: நான் சொன்னேன் போங்க, முதல்ல உங்க பேருக்கு அப்ப சாமி பேருக்கு பண்ணுவோம். வாங்க வாங்க. நமஸ்காரம் நமஸ்காரம். உங்களை போல உள்ள பெரியவாளெல்லாம் இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு நாங்க பெரிய புண்ணியம் பண்ணிருக்கணும், பெரிய புண்ணியம் பண்ணிருக்கணும். ஆமா, அர்ச்சனை யாரு பேருக்கு?
2: கோயில் இருக்கிற அத்தனை பேருக்கு பண்ணு.
0: ஆஹா, வேஷ பண்ணிவிடுற.
2: இதை வாங்க, அத வாங்க, ஆடாம போ.
0: தெய்வம் மனசுருவத்துல வரும்னு சொல்லுவா. இன்னைக்கு தான் கண்ணார கண்டுட்டன்.
2: தள்ளு தள்ளு. தர தர. ஏய், அடிக்க வாங்க எல்லாம் 500 நோட்டு. ஏய் ஏய், தர தர தர.
3: யாரு நீ? பெரிய மல்டிமில்லியனர் மம்மி.
4: நாம பஞ்சத்துக்கு பணக்காரமா? அந்த ஆளு பரம்பரை பணக்காரன், உலகத்திலேயே முதல் பணக்கார புரூனே சுல்தான். இந்த ஆள் ரெண்டாவதோ மூணாவதோ அந்த ரேஞ்சுக்கு பேசிக்கிறாங்க. ஒரு 500
1: வண்டி எடுங்க.
2: அட போயாச்சு. ஸ்டாப் எல்லா ரிட்டர்ன். குண்டா குடே குடே குடே குடே.
5: கொலைப்படாதே சகோதரா, எங்கம்மா கருமாறி காத்து நிப்பா, காதல தான் சேர்த்து வைப்பா, கவலைப்படா.

நந்தனந்தம் நந்தனந்தம் நந்தனந்தம் நந்தனந்தம் நந்தனந்தம் நந்தனந்தம்.

மகன யகன ரகன சகன யகன ரகன சகன தகன ரகன சகன தகன பகன சகன தகன பகன ககன மகன யகன ரகன சகன யகன ரகன சகன தகன ரகன சகன தகன பகன சகன தகன பகன ககன.

0: விட்டு போயிட்டான் பாத்தியா. நீங்களும் கிளம்புங்க, நான் அப்படியே திரு திருவா அலையறேன். பின்ன என்னடா இன்டர்வியூ இன்டர்வியூ போய் பாக்குறேன், எனக்கு ஒரு வேலை கிடைக்க மாட்டேங்குதுடா.
1: நீ ஏன்டா வேலை வேலை நலையற? நீயே சொந்தமா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க வேண்டியதுல.
0: அதாவது பிசினஸ் ஆரம்பிக்கலாம் தான், இத வச்சு ஆரம்பிக்கலாம். டேய், அந்த ஆட்டோவை காட்டி அதை ஓட்டலாமான்னு சொல்ல வந்தேன், ஆனா அதுக்குள்ள அந்த அம்மா தப்பா புரிஞ்சுக்கிச்சு. போங்கடா நீங்களும் உங்க ஃப்ரெண்ட். அந்த பொண்ணை பத்தின டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணி தரேன்னு சொன்னியே, செஞ்சியா?
2: இல்லடா, நீ உஷா சினிமா கூப்பிட்டான், போயிட்டேன்.
0: போடா, நீயும் ஐடியாவும். நாயர், இவன் டீ நாய்க்கு ஊத்து.
3: நாயர், கேன்சல்.
4: டேய் மனோ, காலையிலயே டென்ஷனா இருக்க.
0: பின்ன என்னடா, உன் ஆளை பத்தின டீடைல்ஸ் கொண்டு வந்து தரேன்ட்டு உயிருள்ளவரை உஷாவை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்கிட்ட.
4: டோன்ட் வரிடா, அவ பேர் சத்யா, வயசு 21, அஸ்வினி நட்சத்திரம் மேஷ ராசி, அப்பா பேரு மாணிக்கம், அம்மா பேரு கோமதி, நிர்மலான தங்கச்சி இருக்கா, வீடு நம்பர் 21, 12th அவென்யூ, அசோக் நகர்.
0: இந்த பின்கோடை விட்டுட்டியாடா?
4: 600083.
0: எனக்கு
4: வரப்போற பொண்டாட்டி பத்தி இது கூட தெரிஞ்சு
0: கூடாதா?
4: ஆமாண்டா, நேத்து சாயந்தரம் தான் எனக்கு சத்தியக்கும் நிச்சயதார்த்தம் நடந்துச்சு.
0: உன் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க எங்ககிட்ட சொல்லணும்னு உனக்கு தோணலையா?
4: எனக்கு நேத்து தானே தெரிஞ்சது, எனக்கு எங்க அப்பா பண்ண ஒரே நல்ல காரியம் இதாண்டா.
0: இருந்தாலும்
1: காதலிச்ச பொண்ணைய கல்யாணம் பண்ற அதிர்ஷ்டம் உனக்கு அப்புறம் அவனுக்கு தாண்டா கிடைச்சிருக்க.
0: அதுக்கு போய் சாரிங்க, என்ன மன்னிச்சிருங்க, கீழே விழுந்து அழுது புரண்டு.
4: அப்படியா?
0: ஆமா.
5: என்ன
0: தெரியாம பட்டுருச்சு?
5: இப்ப தெரிஞ்ச படம் பாருங்க.
0: அம்மா!

0: ரொம்ப குஷியோ.
1: லவ் ஓகே ஆயிடுச்சுல?
0: உனக்கு ஓகே ஆயிடுச்சு, எனக்கு ஓட்டை ஆயிடுச்சு.
1: எப்படிரா
0: தன்னுடைய லவ்வுக்காக ஒரு அப்பாவிய அடமானம் வச்சுட்டு போனமே, அடமானத்துக்கு இருந்தவன் என்னான கொஞ்சமா நினைச்சு பார்த்தியாடா? நினைச்சு பாக்குறியா? எப்ப டேய் போற இடத்துல ஒரு பின்பக்க வாசல் இருந்தா அப்படியே புரிஞ்சு ஓடிடுறதா? அஞ்சு இஞ்சு உள்ள விட்டு இறக்கிட்டான்டா. சாரி,
1: ஐ அம் சாரி.
0: எதுக்கு முனையா?
1: நெஞ்சினில் நிறைந்தால் மூச்சி நிற்க என்ன?
0: பெஸ்ட் ஆஃப் லக்.
1: தேங்க்யூ
0: தங்கச்சி. கொஞ்சம் கடுங்காப்பி போடுமா? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பார்த்தா டாப் கிளாஸா இருக்க, எப்படி லோ கிளாஸா நடந்துகிட்டு இருக்க? அசிங்கமா உனக்கு.
2: என்னது
0: வேலுவ, நீ லவ் பண்றியா? ஆமா, இந்த விஷயம் உக்காலுக்கு தெரியுமா?
2: தெரியுமே. சரி, நீயும் லவ் பண்ணிக்கோ சொல்லிட்டா.
0: வெக்கம் கிட்ட குடும்பமா இருக்கு, நான் என்ன பண்ணுவேன்?
1: தெரியுமா?
0: கூப்பிடல.
1: போ

0: வந்ததே லேட்டு, இதுல ஸ்லோ மோஷன் வேறயா? வாங்கடா.
1: வெல்கம் முஸ்தி வேலன் போலீஸ் போர்ஸ்.
2: எஸ் சார்.
1: அவசர போலீஸின் பேரை வச்சுக்கிட்டு ஏம்ல எம்பிட்டு லேட்டு?
2: வார வழியில லீக் ஆகி போச்சு சார். ஆயில அல்லோலப்பட்டு அடிச்சு வாரத்துக்கு லேட் ஆகி போச்சு சார். டீசல் எல்லாம் வண்டி பாதியில நின்னு போச்சு சார். எல்லாருமா சேர்ந்து இருக்கிற சில்லறை எல்லாம் பிறக்கி போட்டு அரை லிட்டர் டீசல் ஊத்திட்டு அவசரமா கிளம்பி வந்திருக்கோம் சார்.
1: போலீஸ் எப்பவுமே கடைசியா வர்றதுக்கு இம்பிட்டு காரணம் இருக்கா?
0: இன்சே டிபார்ட்மெண்ட் ரைஸ் இதெல்லாம் பப்ளிக்ல பேசாதீங்க, அப்ப நம்ம மேல இருக்க பயம் போயிடும். ஏற்கனவே அவங்க நம்மள ரொம்ப கேவலமா நினைக்கிறானுங்க.
1: கேவலமானவன் சொன்னதான் ஞாபகம் வருது. ஓ மாமனார் என்ன பண்ணிட்டு இருக்காரு?
2: கரெக்டா கேட்டீங்க, அவர் ரொம்ப கேவலமான வேலை தான் பாக்குறாரு. காமெடி
0: கோவம் வர மாதிரி காமெடி பண்ணாரு.
1: இன்றைய முக்கிய செய்திகள். ரவுடிகளுக்கும் காட்டுப்பாக்கம் காவல்துறைக்கும் இடையே நடந்த மோதலில் கான்ஸ்டபிள் மாசாணமூர்த்தி ரவுடிகளால் சுடப்பட்டார்.
3: போய் உங்க மாசாணமூர்த்தி உங்க முன்னால மாதிரி நிக்கிறேன்.
1: வேற யாருக்காவது ப்ரமோஷன் வேணுமா?
0: ஏனி வேணா இன்சே, தோ இவனு ரெண்டு பேரும் வேணா கொடுங்க. இதுக்கு அப்புறம் இவனை திருடின ஓடி துரத்தி புடிச்சலா ப்ரமோஷன் வாங்க முடியாது. குண்டடி பட்டு சீழ் புடிச்சு வேணா வாங்கலாம்
3: சார். கமிஷனர், ஐஜி, டிஐஜி இவங்க காலையெல்லாம் விழுந்து கிடைக்காத ப்ரமோஷன் உங்க கையால கிடைக்குது நினைக்கிறப்பது.
0: அதான் அவார்டு வாங்கிட்டல, அப்புறம் என்ன அண்ணாந்து படுத்துன்னு ஹாலிவுட் ஆர்டிஸ்ட் மாதிரி நடிகிற பை பாடையா பரலோகம் போயிட போற?
3: ஒன்னு மட்டும் சொல்லுங்க.

0: ஹிட்டான பாடல்கள் நாள் முழுதும் நட்சத்திரா வானொலியில்.
1: Can you feel her? Is your heart speaking to her?

0: கட்டுமா?
1: ஏய், ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
2: ஷாம்பெயினை தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
1: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டது.
2: டேய், மப்பல் அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேளு. ஸ்டார்ட் மியூசிக்.

0: விலகு விலகு எங்கை வெளியே பருத்து பருத்து பருத்து.
1: டேய் பாடி கேட்டுக்கலாம், யாருமே இல்லாத இடத்துல கூட விலகு விலகுன்னு வெறித்தனமா கத்திட்டு வர்றீங்க பத்தீங்களா. உங்களை நினைக்கும் போது என் கண்ணு கசங்குதுடா. உங்க ரெண்டு பேரும் எதுக்காக தெரியுமா பாடி கட்டா வச்சேன்? எப்ப பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு ரூட்ல எவனாச்சும் வந்து அண்ணன் அம்புடுத்து அடிச்சு போடுறான். அது நடக்க கூடாதுன்னு உங்களை வச்சிருக்கேன். இருந்தாலும் உங்க ரெண்டு பேருக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், இந்த அண்ணன் மேல இருக்க பாசத்துல அப்பாவிகளை யாரையும் கொண்டுடாதீங்கப்பா. இதுதான் இந்த முதலாளிக்கு நீங்க செய்யக்கூடிய கைமா. யாரு நல்லா தானே போயிட்டு இருக்கு.
2: அடிக்க வந்தா அவன் கைய இருக்க முதல் ஆள் நானு. நான் முன்னாடி
3: கையில தான் இருப்பேன், அவருக்கு உயிரே கொடுப்பேன்.
1: இவ்வளவு நாளா எங்கடா இருந்தீங்க நீங்க? எல்லாம் ஆரம்பத்திலே என் கூட இருந்திருந்தா ஒருத்தர் என்ன அடிச்சிருக்க முடியுமா? இல்லாதனால அம்புட்டு அடி. உங்களால எனக்கு ஒரு விடியம் பொறுத்திருக்கா.
2: உன்னை விட வித்த தெரிஞ்சா நானே வித்தே மூட்டை கட்டி குப்பையில வர்றான். அதிகமா பேசினா செருப்பால் அடிப்பேடா.
3: செருப்பால் அடிப்பியா? எங்க உன் கால சூழல போட்டுருக்க, இப்படி செருப்பால் அடிப்பேன்?
2: ஏன் என்கிட்ட இல்லன்னா முதலாளி செருப்பா கேட்டு வாங்கி அடிப்பேடா.
3: என்கிட்ட கேட்காம செருப்ப கொடுத்துருவானே, அப்படி கொடுத்தா அவன் செருப்ப கழுப்பி அவனையும் அடிப்பட்டான்.
2: அங்கிட்ட கேட்டுத்தான் இவன் செருப்பா கொடுப்பான்னா இந்த பாட்டிலேயே இவனை
4: ஆனா இருந்தாலும் நான் கேட்டா செருப்ப கொடுப்பாரு. அண்ணன்
2: மாப்பிள்ள

இப்போ ஜோர்டன்.

மப்பிள் அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேட்கும். ஸ்டார்ட் மியூசிக்.

0: என்னடா
1: போதுனா டீ சாப்பிட்டு வந்து மிச்சத்தை பாத்துக்கலாம்.
0: இது முச்சுதான் மறு வேலை.
1: பொதுவா இப்பெல்லாம் வேலை பார்க்க மாட்டியா? இன்னைக்கு நான் தீயா இருக்கிற
0: தலைவருக்கு பண்றோம். தீயா இருக்கணும்ல.
1: அதெல்லாம் கரெக்டு தானா? ஆனா வைபே இல்லாம எப்படினா?
0: வைப் தானே.
1: ரைட்டு.

காட்டி காட்டி மூடிக்கொண்டது நியாயமா? முகத்தை காட்டி காட்டி மூடிக்கொண்டது நியாயமா?

0: கையோடு சேர்த்து சேர்த்து கதைகள் பேசவா, கண்ணார பார்த்து பார்த்து கவிதை எழுதவா, கையோடு சேர்த்து சேர்த்து கதைகள் பேசவா,
1: விராம தொழிலினாலும் பாடம் போடவா, இல்லாத வார்த்தை சொல்லி ராகம் பாடவா, விழாம தொழிலினாலும் பாடம் போடவா, இல்லாத வார்த்தை சொல்லி ராகம் பாடவா,
0: முகத்தை காட்டி காட்டி மூடிக்கொண்டது நியாயமா.

என்னுடைய நாடகத்தில் காட்சி. அவள் கொண்டவனை பிரிந்து வந்து கோலங்கொண்டு நிற்பதனை கண்டதற்கு

தம்பி லட்சுமணன் எங்கில் எழுகிறது. கண்ணில் நீர் பெருக சீதை நின்ற நிலை கண்ணில் தெரிகிறது. அண்ணன் கொண்ட துய தம்பி

மன்மதன் வந்தானா நம்ம சங்கதி சொன்னானா, மன்மதன் வந்தானா நம்ம சங்கதி சொன்னானா, நம்ம ஒரு சிங்காரி

உனக்கு நானும் சொந்தம் பூலோகம் தாங்காது வாமா. நம்ம காதலுக்கு ஈடு சொல்ல காவியத்தில் யாரும் இல்லை, நான் ஒன்று நீ ஒன்றுதாமா. மன்மதன் வந்தானா நம்ம

பூத்தமல்லி காத்தடிச்சு பொண்ணு ரூபமாச்சுது.

பொண்ணு கிழக்க போற ரயிலாட்டம்மா போடுது நாக்கு.

0: I'm a bigger boy. Ayya, I'm a bigger boy. Rasa, you have to give me paisa. I'm a bigger boy. Excuse me, ladies and gentlemen. My name is Viking. In 1988, ஒரு ஃப்ளைட் கிராஷ்ல என் கால் ஒன்று கட்டாயி போச்சுங்க. அதுக்கப்புறம் ஜெய்ப்பூர்ல போய் செயற்கைக்கால் பொருத்துறதுக்காக 10 வருஷமா டொனேஷன் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேங்க. ஹலோ பிளீஸ். ஏய் சிஸ்டர், நீங்க ஒன்றும் சும்மா போட வேணாங்க. அமௌண்ட்டை இங்க போடுங்க. அதுக்கப்புறம் அட்ரஸ் இங்க நோட் பண்ணிட்டு போங்க. அட்ரஸ் எழுதாதவங்கிட்ட நான் அமௌண்ட் வாங்குறது இல்லைங்க. ஏன்னா எனக்கு செயற்கைக்கால் பொருத்ததுக்கு பிறகு நான் இந்தியாவுக்காக ஒலிம்பிக்ஸ்ல ஓட போறேங்க. அப்போ உங்க கடனையெல்லாம் வட்டி முதலுமா உங்க வீடு தேடி வந்து கொடுப்பேங்க. ஹலோ பிளீஸ் யாராவது போடுங்களேன். ஹலோ ஏன்பா ஏய் ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்க, உனக்கெல்லாம் ஒரு பேண்ட் சட்டை, அமௌண்ட் போடுப்பா.
1: 10 பைசா.
0: ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ லேடிஸ் அண்ட் ஜென்ட்.
1: நிறுத்து. ஆமா, உனக்கு எப்படி கால் போச்சு?
0: தான் காலையிலனு சொல்லிட்டு இருக்கேன்ல, ஃப்ளைட் கிராஷ்ல ஆக்சிடென்ட்ல கால் போச்சு.
1: இரு இரு, எந்த வருஷம்?
0: 1988. போட. ஹலோ தாய்மார்களே,
1: இப்படி மொட்டையா சொன்னா எப்படி? எந்த மாசம், எந்த தேதியில, எந்த இடத்துல ஆக்சிடென்ட் நடந்துச்சு, உங்க கூட யாரெல்லாம் பிரயாணம் பண்ணாங்க, எனக்கு ஃபுல் டீடைல் குடியா.
0: போடுறது 10 பைசா. இதுல உனக்கு ஹிஸ்டரி ஆஃப் தி ஆக்சிடென்ட், ஜியோகிராஃபி ஆஃப் தி இன்சிடென்ட் எல்லாம் சொல்லுவாங்களா? 10 பைசா ரேஞ்சுக்கு என்ன உண்டோ அதை சொல்லிட்டேன், போயேண்டா. ஹலோ சாரி ஃபார் தி டிஸ்டர்ப்.
1: இதெல்லாம் வேணாம். இப்ப 10 பைசா போட்டிருக்கேன், அந்த உரிமையில கேக்குறேன், எனக்கு நீ ஃபுல் டீடைல் சொல்லி தான் வேணும், சொல்லு.
0: ஏய், லட்ச லட்சமா ஃபைனான்ஸ் கம்பெனில பணத்தை போட்டவனே தலையில துண்டை போட்டுட்டு பணங்கள் பற்பக்கத்துல செட்டில் ஆயிட்டானுங்க. இவர் 10 பைசா போட்டாரா, இவருக்கு இவ்வளவு சொல்லணுமா? போடா, நீ மாச்சும் 10 பைசா மாச்சு, பொறிக்கடா.
1: 10 பைசா போட்டதுக்கு 1 ரூபாயா?
0: பெகருக்கு போறது பெகர் பசங்க. ஐ எம் எ பெகர் பாய், ஐ எம் எ பெகர் பாய், யூ ஹவ் டு கிவ் மீ பைசா, ஐ எம் எ பெகர் பாய். ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஹலோ
2: தம்பி, இந்தாப்பா 10 ரூபா. செயற்கைக்கால் பொருத்திக்க தம்பி.
0: தேங்க் யூ ஓல்ட் மேன். அட்ரஸ் எழுதிட்டு அப்படியே அப்பீட் ஆயிக்க. ஐ எம் எ
2: பெகர் தம்பி. நானும் காலையில இருந்து பாக்குறேன், ஒத்த கால் போய் ஒத்த கால் தான் இருக்கு. அந்த ஒத்த கால்ல நின்னுகிட்டு கத்தி கத்தி காசு கேட்டுக்கிட்டு இருக்கிய, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து கூடாதா? கால் வலிக்குமே.
0: வலிக்கத்தான் செய்யும் பெருசு.
2: அந்த மாதிரி நேரத்துல என்ன தம்பி பண்ணுவேன்?
0: இப்படி மாத்தி நிப்பேன். அடடா, ஒரு அனாதை பணம் விழுந்துருச்சு. இன்னைக்கு கலெக்ஷன் கனமா போயிட்டு தானா?

0: மச்சான், நேத்து ஃபர்ஸ்ட் நைட்
1: ஒண்ணும் நடக்கல.
0: ஏன் மச்சான், வெறும் குஸ்கா மட்டும் சாப்பிட்டியா?
1: அதான் ஒண்ணும் நடக்கலன்னு சொல்றேன்.
0: ஏய், என்கிட்டயே கதை விடாத. சின்ன வயசுல ஜெகன்மோகனி படத்தை நான் பயத்தோட பார்த்தா, நீ ஜெயமாலனோட இடுப்ப பாத்துட்டு சம ஸ்ட்ரக்சர் சொன்னால் தானே நேத்து.
1: உங்க வேலை மட்டும் பாக்குறீங்களா? தேவையில்லாம பேசாதீங்க. கண்ட கண்ட நாய்க்கெல்லாம் நான் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்ல.
2: மச்சி, எம்டி வராது.
0: என்ன விலகி தெரியாம பூதம் வருது? அங்க வேலை செய்யாம போய் போய் 5000 ரூபாய் இன்கிரிமெண்ட் இங்க வந்து வேலை
3: செய்யற.
0: முடி ஓட்டம் முள்ளமன்றி சொல்ல மாட்டேன்.

0: அப்ப நீ எங்க கூட பெங்களூருக்கு வரலையா?
1: ஏனோ இதோ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆபீஸ் போற மாதிரி இப்படி டீ கட்டஸ் பண்ணிட்டு இருக்க.
2: ரே நீங்க தானடா புது வேலை பெங்களூரு இன்டர்வியூன்னு போய் சொல்லுங்க. தண்ணி போட்டு வளர்த்துங்க.
3: ஆமா புது வேலை.
4: நீ சொல்றதும் கரெக்டாங்கண்ணா. புது வேலை புது இடம். சரி புது இடம். உன் வைஃபையை மறந்துடுவா பாத்துக்கோங்க.
3: ஆமா
2: ஓ தேங்க்ஸ். என் பொண்டாட்டியை மறக்கிற எந்த வேலையும் எனக்கு வேணாம். அது செய்யறதா இருந்தா நான் கனடாவிலே இருந்து செஞ்சிருக்க மாட்டேன்னா. ஐம் கோயிங்.
3: இரு சும்மா தலையிட்ட பாப்படுறோம். கன்ஃபியூஸ் ஆறால நீ வாமாச்சா.
0: குட்டி சரக்கு
2: குட்டி சரக்கு
0: ஏதோ ஆகட்டும். மன் ஃபார் த ரோட்.
2: என்னடா சொல்றீங்க? இன்டர்வியூ போயிட்டு இருக்கோம். அங்க போய் வாய் கொளறது கேள்விகள் கேட்டாங்க.
0: ஏய் அங்க என்ன கேள்வி? இன்ஃபேக்ட் பேச்சு கூட டைம் இருக்காதே. மூச்சு முட்டுமே.
2: ஏய் என்னடா சட்டை வைக்கற?
0: இதெல்லாம் போட்டு எப்படி எங்க இந்த மாதிரி பெனியன் பர்முடானா ஃப்ரீயா இருக்கு. அவுக அவுக அவுக அவுக
2: இத அவுத்திட்டு நான் என்ன பண்றது? ஓகே டா பாவிங்கள. இதான பிளான்.
5: ஆமா ஜாமி.
2: நான் வண்டில ஏறும்போதே நினைச்சேன் என்னமோ இடிக்குதே.
3: ஐயோ ஐயோ யோ யோ வாய் அவளியா யோ வீட்டுல சொல்லிட்டு
2: இரியா. அவங்க எங்கிட்டே சொல்ல வீட்டுல எப்படியா சொல்லுவாங்க?
4: போகும்போது எங்க போறோம் கேக்கலாம் சொன்னேன். பாத்தியா கெட்டது நடந்துருத்து.
2: வண்டியா ஆட்டோ தெரியும்
3: ஓ
0: மாமனாரா? நான் ஏ மாமனார்
5: நினைச்சிட்டேன். என்ன மாமனார்
3: அவகிட்ட போய் மாமனார் மாமியார்
2: கொஞ்சம்
3: காலம்
6: எல்லாரும் ஆத்துக்காரிகிட்ட போய் சொல்லிட்டு போயிட்டு இருக்கீங்க. உங்களை தவிர ஏன்னா வைப்பு பிரிஞ்சிருக்கீங்க.
2: அப்பா எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுட்டு அப்பப்போ எடுத்து விடுவாரு. அதான் எனக்கு ரொம்ப உதவியா இருக்கு. அதாவது இவங்க வைஃப் கிட்ட எல்லாம் இவங்க போய் சொன்னாதானே நான் என் வைஃப் கிட்ட போய் சொல்ல முடியும்.
6: குழப்பமா இருக்க
2: உங்களுக்கு தான் குழப்பம், எனக்கு இல்ல. இப்ப நான் தெளிவாயிட்டேன் பாருங்க சொல்றேன். இப்ப என்னுடைய வைஃப் ஏன்டா பின்னாடியே வரீங்க?
0: ஒரு கம்பெனிக்கு வேண்டாம், நீயே பேசு. ஓகே கம் ஆன்.
2: எங்க விட்ட?
6: இங்க.
2: இல்ல இல்ல இல்ல
6: இங்க தானே.
2: இங்க இப்ப என் ஒய்ஃப் கிட்ட நான் போய் சொல்லணும்னு நினைச்சா சொல்ல முடியாது சார். ஏன் சொல்லுங்க?
6: நான் எப்படி சொல்ல முடியும்?
2: உங்களாலே சொல்ல முடியல. அப்புறம் நான் எப்படி சார் சொல்ல முடியும்? தவிர நாங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டனால ரொம்ப தொலைவில் இருக்காங்க. சொன்னாலும் காதல் விடுக்காது. ஆக நான் ஏதாவது சொல்லணும்னா நாலு பேர் சேர்த்து வைக்கணும். அந்த நாலு பேர் தான் இவங்க.
6: அஞ்சு பேர்
2: இல்ல என்ன சேர்க்காதுங்க. என் ஒய்ஃப் தானே பிரிஞ்சு போனதே.
6: அப்ப ஆறு பேர்.
5: ஆறாரு
6: நான் தான். உங்க ஒய்ஃபோட உங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு நான் பெங்களூர் வரப்படாதா?
4: விடாது மாமா. வயசான காலத்தை ஏன் சமப்படுறீர்கள்?
6: அழைச்சிட்டு போற வாங்க. சின்ன வயசுல நானும் பிக்கிரி அடிப்பேன், ரொம்ப நல்லா அடிப்பேன். இப்ப அடிச்சா வெறும் காத்தா வருது.
3: மாமா உங்க சின்ன பொண்ணோட வீட்டுக்கு போகணும்னு சொன்னீங்களே, எங்கேன்னு சொன்னா இறக்கி விட்டுருவேன்.
6: விளையாடுறியா? ஆத்துக்காரியோட சேர்க்க வேணா?
2: யார் என்னையா? என் ஒய்ஃப் இப்ப பெங்களூர்லயே இல்ல.
6: இல்லையா? அப்புறம் ஏன் பெங்களூர் வரைக்கும் வந்தாள்?
1: உங்களை டிராப் எடுத்துக்குதான்.
2: உங்களை டிராப் பண்ணிட்டு பெங்களூரையும் தாண்டி டீப் இன்டீரியர் கர்நாடகால, அது ஒரு கன்னடத்துல பேர் வரும், என்னடா அது, மலை மேல
1: செம்மன் குண்டி.
6: செம்மன் குண்டியா?
4: வாசல்லையே
6: அறிக்கிறேன். அதான் கெப்டன் முட்டிக்கு போ.
0: ஓகே, போட்டி போடுங்க.
6: போட்டி திருப்பிடாதே.
2: ஓட்டுறேன்.
6: பாய்.

0: என்ன கர்மத்தை போட்டு தேடுறாங்க? தேங்க்ஸா? எதுக்கு பேசாம போறதுக்கா?
1: தேங்க்ஸ்.
0: இந்த தேங்க்ஸ் எதுக்கு? இன்னும் கிளம்பலங்க இருக்கா?
1: தேங்க்ஸ்.
0: ஏப்பா எனக்கு எதுக்குமா இவ்வளவு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கா?
1: இப்ப நான் ஒரு விஷயம் சொல்றேன், யார்ட்டையும் சொல்ல
0: மாட்டேன்.
1: சத்தியமா?
0: உன் கை மேல சத்தியமா? என்ன கைய காணா? ஆமா, இது யார் கை?
1: உன் கை.
0: குசும்பு, எப்பயுமே குசும்பு.
1: சரி, இந்த கை யாருக்கு போ?
0: அதான் கரெக்ட்.
1: நான் அந்த மகாலட்சுமிய மனசார விரும்புறேன். அவ என் டாக்ஸியை மூட்டு கொடுக்கறதுக்காக போராடுறா. நான் அவளுக்கே தெரியாம மெட்ராஸுக்கு போய் டாக்ஸியை வித்துட்டு அவளுடைய கடன் அடைச்சிட்டு நானே அவளை கல்யாணம் பண்ணிக்க போறேன்.
0: அட விடுப்பா, மனுஷனுக்கு கஷ்டம் நஷ்டம் வரலாம் ஜகஜம். இத போய் பெருசா நினைச்சு பீல் பண்ணிட்டு அப்பதான் முக்கியமான விஷயம் சொல்ல போறீங்க. சத்திய வாங்கினே, அது என்ன?
1: எனக்குள்ள மனசு, மனசுக்கு வெளியே கண்ணு, கண்ணுக்கு வெளியே பொண்ணு, பொண்ணுக்குள்ள மனசு, மனசுக்குள்ள நான். புரியுதா? இதையாட்டி சொல்ல மாட்டேன்.
0: சொல்ல மாட்டேன். இத என்னால மட்டுமல்ல, இந்த நாட்டுல இருக்க எவனாலையும் சொல்ல முடியாது.
1: இதே மாதிரி வேற ஒண்ணு சொல்லட்டுமா?
0: அம்மாடி.

0: என்ன அபராதம் தெரியுமில்ல? எவ்வளவு சொல்லு? 10,000 எண்ணு
1: உனக்கு
0: தண்ணியா இல்ல குளிக்கணும் வந்தா சப்பான சுத்தி காட்ட மாட்டான் போட்டுருக்க.

0: this is a song which is gonna be a massive hit of the year. Thank you.
1: மாடு சத்தா மனுஷன் தோல வச்சு மேல கட்டி அர்ற நாக்கமுக்க நாக்கமுக்க நாக்கமுக்க மாடு சத்தா மனுஷன் தோல வச்சு மேல கட்டி அர்ற நாக்கமு

0: Neck mooker.
1: எல்லாரும் தூங்குறாங்க, அமௌண்டோட எஸ்கேப் ஆயிட வேண்டிதான். ஆத்தா நாகேஸ்வரி, உனக்கு தான் ஏகப்பட்ட பிக்ஸட் டெபாசிட் இருக்கே, இது உன்னுடைய கரண்ட் அக்கௌண்ட் தான். இதுல இருந்து ஆத்திர அவசரத்துக்கு கொஞ்சம் அமௌண்ட்டை என் அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்ணிக்கிறேன், தப்பா எடுத்துக்காதே. அத்தா அத்தா, நீ ரீலா இல்ல ரியலா?
2: ஏனப்பா அப்படி கேட்கிறாய்?
1: அதுக்கு இல்ல அத்தா, எந்த ஆங்கிள் இருந்து பார்த்தாலும் மீனா ரம்யா கிருஷ்ணன் யார் சாயலும் தெரிய மாட்டேங்குதே. நீயும் இந்த மாதிரி டூப்ளிகேட்டா?
2: நான் போலி அம்மன் இல்லை, காளி அம்மன்.
1: ஓ, ஐ அம் சாரி.
2: ஆமா, நீ ஜூனியர் அத்தாவா? ஏனப்பா இப்படி ஊர ஏமாட்டுகிறாய்?
1: அத்தா என்ன மன்னிச்சிரு அத்தா, நான் என்ன அத்தா பண்ணுவேன், படிச்சிருக்கே, வேலை இல்ல, பசிச்சுது, அதான் கோயிலுக்குள்ள வந்து அத்தாவோட ஜூனியர் அத்தான்னு சொன்னேன். உனக்கு குடுக்கற மரியாதை எல்லாம் எனக்கும் கொடுத்தாங்க அத்தா. உண்மையில எனக்கு நல்ல மூளை இருக்குது அத்தா, நீ வேணா என்ன சோதிச்சு பாரு அத்தா.
2: என்னையே சோதிக்க சொல்கிறாயா? சரி, நான் கேள்வி கேட்கிறேன், நீ பதில் சொல்.
1: இங்கேயும் இன்டர்வியூவா?
2: அம்மா என்றால்
1: மம்மி,
2: அப்பா என்றால்
1: டம்மி.
2: தஞ்சம் என்பது
1: நீ கொடுப்பது,
2: லஞ்சம் என்பது
1: நாங்கள் கொடுப்பது,
2: ஆசிரியர்கள் கேட்பது
1: குருதட்சணை,
2: அரக்கர்கள் கேட்பது
1: வரதட்சணை,
2: கூட்டமா இருப்பது
1: ஒயின் ஷாப்,
2: காலியா இருப்பது
1: புக் ஷாப்,
2: சட்டசபையில் நடப்பது
1: ஃபைட்ஸ்,
2: சாவை தருவது
1: எய்ட்ஸ்,
2: சிந்தித்தாள் வருவது
1: மேட்டர்,
2: சீருடலை கெடுப்பது
1: குவார்டர்,
2: எல்லோருக்கும் முடிந்தது
1: ஆயில் பாத்,
2: என்றுமே முடியாதது
1: தினத்தந்தி சிந்து பாத்,
2: கப்பலோட்டிய தமிழன்
1: வாவூசி,
2: கப்பலோட்டாத தமிழன்
1: மாபோசி,
2: பெண்கள் விரும்புவது
1: காஞ்சிபுரம் பனாரஸ்,
2: பெண்கள் விரும்பாதது
1: கணவனின் காலிபரஸ்,
2: விதவை என்பவள்
1: விதியின் சிரிப்பு,
2: அதை மாற்ற வேண்டியது
1: மனிதனின் பொறுப்பு,
2: மன்னனின் ஆயுதம்
1: வாளும் கேடயமும்,
2: மாமியாரின் ஆயுதம்
1: கேஸ் அடுப்பும் தீக்குச்சியும்,
2: தண்டி யாத்திரையில்
1: உப்பு காய்ச்சினாங்கோ,
2: தண்டையார் பேட்டையில்
1: சாராயம் காய்ச்சினாங்கோ.
2: சபாஷ், சரியான பதில் அளித்தாய்.
1: நீதான் சொல்ற, இது வரைக்கும் எத்தனை இன்டர்வியூ அட்டன் பண்ணிருக்கேன், இதே மாதிரி தான் பதில் சொன்னேன். எவனாவது வேலை போட்டு கொடுத்தானா, அதான் வெக்ஸ் ஆகி போய் அம்மன் குழந்தை கெட்டப்ல ஊரை ஏமாத்திக்கிட்டு இங்கேயே செட்டில் ஆயிட்டேன் நானு.
2: கோயிலில் இடம் கொடுத்தால் அதற்காக என் முண்டியலில் கை வைப்பதா?
1: என்ன அத்தா பண்றது, இவனுக்கு காதை குத்துறானுங்க, மூக்க குத்துறானுங்க, பாம்பை கொண்டாந்து தலையில வைக்கிறான், அலையிறானுங்க, நாளைக்கு சிங்கக்குட்டி வேற வாங்க போறானுங்களாம். அதனால தான் எப்படியாவது எஸ்கேப் ஆகி வெளியே போய் சொந்தமா தொழில் தொடங்கலான்னு ஐடியா பண்ணேன். நீ தான் எனக்கு எந்த மூலதனமும் கொடுக்கலையே, அதனால தொழில் மூலதனத்துக்காக உன் மூலஸ்தானத்திலே கொஞ்சம் கை வச்சிட்டேன்.
2: உனக்கு நான் மூலதனம் தரவில்லையா?
1: எங்க கொடுத்துருக்கற?
2: 10 விரல், 2 கை, 2 கால், அறிவு இவ்வளவும் கொடுத்திருக்கிறேன். வெளியில் சென்று பார், கால் இல்லாதவன் கற்பூரம் விற்கிறான், இடது கை இல்லாதவன் இஸ்திரி போட்டு பிழைக்கிறான். அது மாதிரி நீயும்
1: கை கால் இல்லாம ஆகணுங்கறியா?
2: நம்பிக்கையோடு போராடு, வெற்றி நிச்சயம், போய் வா.
1: ஓகே ஆத்தா, ஏதோ இந்த மட்டும் குத்தாம ஊட்டியே வர்றேன். ஆத்தா, மத்தியானத்துக்கு வெஜிடபிள் பிரியாணி மடப்படியில் ஆர்டர் பண்ணியிருந்தேன், அதை அப்படியே அடிச்சுட்டு ஒரு பார்சலும் கட்டிட்டு கிளம்புறேன்.
2: உழைத்து உன்.
1: என்ன ஆத்தா, பழைய கெட்டப்புக்கே கொண்டு வந்துட்டே? ஐயோ, சரி பரவாயில்ல, ஒரு வேலையோட வந்து நான் மீட் பண்றேன்.

0: மாப்பிள வேண்டாம், நடக்காது, பேசாமருங்க, எழுந்து கேட்கிறோம் தான். உயர் திருவாளம் கனகரத்னம் அவருடைய மகள் மாலாவுக்கும் என் நண்பர் மிஸ்டர்
1: செய்யனுக்கும் செய்யனுக்கு திருமணம் இல்லை, அதனால இந்த நிச்சயதார்த்தம் வேண்டாம், நிறுத்துங்க.
0: மாலா, இன்ஸ்பெக்டர் செய்யனுக்கும் மாலாவுக்கும் திருமணம் நடந்தே தீரும். யார் தடுத்தாலும் நான் நடத்திய காட்டு.
1: யாரும் தடுக்கல, நான் தான் வேண்டாங்கிறேன். அத்தா, அன்பும் பண்பும் உள்ள ஒரு நல்ல மனிதரைத்தான் நான் கல்யாணம் செய்திருக்க விரும்பினேன். இவரை போல இதயம் இல்லாத மனித எந்திரத்தை இல்ல. வைத்த மாதிரி பேசாதே, உங்க அத்தா சொல்றீங்க. அங்க பாரு கண்ணகி, அந்த கொடுமையே அன்பு கருங்கிலே விலங்கு போட்டு அரக்க மனம் படைத்தவரை எப்படி கண்ணகி நான் ஏற்றுக்கொள்ள முடியும்? அவசரப்பட்டு என்ன முடிவுக்கு வந்துடாது, அப்புறம் காலம் எல்லாம் கஷ்டப்படும், வீணா உன் வாழ்க்கையே பாழா போயிடும். எனக்கு வாழ்க்கையே இல்லாம போனாலும் சரி, நான் இந்த நிச்சயதார்த்தத்துக்கு சம்மதிக்கவே மாட்டேன். பாலா, பாலா, உனக்கு வாழ்க்கை துணையா வர போறது யார்? உன் காதல், காதலுக்காக தன் கடமையை கைவிடாத கண்ணியவான், அப்படிப்பட்டவரை தான் உனக்கு கணவனாக முடிவு செய்திருக்கிறார். அத்தாருடைய அன்பு உள்ளத்தின் ஆசை நிறைவேற்றுறதுக்காக நீ இதுக்கு சம்மதிச்சுதான் ஆகணும்.
0: எனக்காக யாரும் கவலைப்பட வேண்டாம், சீக்கிரமா திரும்பி வந்து நின்னு போன இந்த நிச்சயதார்த்தத்தை திருமணமா நடத்தி வைப்பேன். பாலா, என் உயிர் போனாலும் சரி, உனக்கும் செழியனுக்கும் கல்யாணத்தை நடத்தியே தீரும்.
2: மாப்பிள்ளை, மாப்பிள்ளை.

தனியான பூவுக்கு இலை ஒண்ணு துணையாச்சு, ஏனென்று கொஞ்சம் யோசியே. முழுசாக நனைஞ்சாச்சு, குளிர் விட்டு போயாச்சு.

0: மெட்ராஸுக்கு வந்து எப்படியாவது பணம் சம்பாதிக்கலாம்னு பார்த்தா இவங்க நம்மளை வச்சு பணம் சம்பாதிக்கிறாங்க. என்னத்த, கையில இருக்க காசெல்லாம் பறி கொடுத்துட்டு வெறும் 200 ரூபாயோட வறுத்து கிடக்குறேன். இது சரிப்பட்டு வராது. இருங்கடாடே, ஊருக்கு போய் இருக்கிற மாடுகண்டையெல்லாம் வித்து இங்க வந்து சொந்தமா தொழில் பண்ணி நான் கொடி கட்டி பறக்கல.
1: என்ன தொழில் பண்ணாலும் பாஸ்போர்ட் வேணும்ப்பா.
0: யாரு?
1: உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா உங்க நாட்டுல இருந்து எங்க நாட்டுக்கு வந்து பாஸ்போர்ட் இல்லாம படுத்து
0: கிடப்பேன். இந்த ஊர்ல காசுக்காக நாட்டை மட்டும் பிரிக்க மாட்டாங்கப்பா. நாட்டுக்குள்ள இருக்க வீட்டையும் பிரிச்சு வீட்டுக்குள்ள இருக்க குடும்பத்தையும் பிரிச்சிருவாங்க. கடைசியில எம்ஜிஆர் சமாதிய பாக்கலாம்.

0: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
1: ஷாம்பெயினை தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
0: ஷாம்பெயினா? என் காதல கேம்பெயின் கேட்டது.
1: மப்பில் அப்படிதான்டா கேட்கும். கரெக்டாக கேட்கும். ஸ்டார்ட் மியூசிக்.

0: கிரண் நீயா?
1: இந்த டிரஸ்ல நீ ரொம்ப அழகா இருக்க.
0: நீ கூட அந்த டிரஸ்ல 1.5 லிட்டர் மிராண்டா பாட்டில் மாதிரி இருக்கிற சவாரி வரியா?
1: நீ ஆட்டோவா ஓட்டுற?
0: தெரியுமே, உன்ன மாதிரி பணக்கார பொண்ணுங்களுக்கு ஆட்டோ டிரைவர்னா கேவலம் தானே.
1: ஐயோ, நான் அப்படி எல்லாம் நினைக்கவே இல்ல. எங்க அப்பா கூட நிறைய ஆட்டோக்கு ஃபைனான்ஸ் பண்றாரு.
0: ஆட்டோக்கு ஃபைனான்ஸ் பண்றாரா? யார் உங்க அப்பா?
1: அதோ
0: செத்தா போயிட்டாரு.
1: ஆஹா, அங்க பாருங்க.
2: இப்படி விட்டுட்டு போறியா? இது உங்க ஆத்தா
0: போடா.
1: நீங்களா திட்டீங்கன்னு தெரிஞ்சா அவர் நம்மள ஒண்ணு சரிவே விட மாட்டாரு. ஒண்ணு செய்யுங்க, அவர் மனசுல இடம் பிடிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த செய்யுங்க. அப்பதான் நம்ம கல்யாணம் நடக்கும்.
0: காதலுக்கு ஜாதி மதம்னு எதிர்ப்பு வந்து கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்படி ஒத்த வார்த்தை எதிர்ப்பா வர்றது வரலாற்றிலேயே இதுதான் முதல் தடவை. என்ன ஓடி வந்த சேட்டு ஆளைய காணோம், உட்காந்துட்டாரா பாதி வழியிலேயே? என்ன நடு ரோட்ல டிஸ்கோ ஆடுறாரு? ஆஹா, நம்ம ஆளோட ஃபாதரை கரண்ட் அடிக்குதுடா. இப்ப போய் இவரை காப்பாத்தனம்னா இவர் மனசுல நாம இடம் பிடிச்சிடலாம். இது பெருசா இருக்கே. ஐயோ, இதா இருக்கு பெருசு.
3: போலாம்.

0: ஒடியா ஒடியா ஒடியா ஒடியா ஒடியா வரம்பா வா வா வா வா சொல்லலங்கிற பேருக்கு ஒரு நல்ல சீட்டு எடுத்து போடுறீ.
1: ஆமாப்பா பாத்து நல்ல சீட்டா எடுக்க சொல்லுப்பா. என்ன மறுபடியும் துபாய்க்கே போலாமா இல்ல இந்த ஊர்ல இருந்து ஒரு ஓரஞ்சாரமா உட்காந்து தொழில் பண்ணலாமா, மொத்தத்துல இந்த ஊர்ல இருக்கலாமா வேணாமான்னு ஒரு வழியை காட்டி தொலை. ஏன்னா எப்ப பார்த்தாலும் நம்ம கிட்டே ஒரு ராகுகால வந்து வம்புழுத்துக்கிட்டு இருக்கு. அப்படியே இந்த ஊர்ல இருந்தாலும் அந்த ராகுகாலத்தை சமாளிக்க முடியுமான்னு காட்டி
0: சொல்லு. உங்க பேர் ராசிக்கு பாரதி ராஜா வந்திருக்காரு.
2: என்னையாது கிளிச்சூச்சியம் பார்த்தா முருகன் வருவாரு, பிள்ளையாறு வருவாரு, பாதாள காளி வரும், பத்திரகாளி வரும், பாரதி ராசா வந்திருக்காரு.
0: சாமி படம்லாம் ஓல்டு, இது கம்ப்யூட்டர் காலம், அதான் நாங்களா மாறிக்கிட்டோம்.
2: அப்படின்னா நீ கம்ப்யூட்டர் கிளீல கொண்டாந்துருக்கோச்சுக்கிறாதயா? இத வச்சு என்ன சொல்ல போற?
0: கலைஞர் படம் வந்தா அரசியலுக்கு போவேன்னு சொல்ல போறேன், அர்ஷத் மேத்தா படம் வந்தா ஜெயிலுக்கு போவேன்னு சொல்ல போறேன்.
2: சரி எனக்கு என்ன சொல்ல போற?
0: பாரதி ராஜா படைய ஒண்ணுக்கு உதவாத கல்லையே நடிக்க வச்சிருக்காரு. நீ பெரிய நடிகனாக
3: போறேன். கேட்க மாட்டாய்
0: சொல்லு. துபாய் போயிட்டு வந்தீங்களே, எனக்கு ஒரு சட்டை துணி வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன்.
3: ஆமா சட்டை துணி, இந்த மாதிரி கலர் சட்டை எல்லாம் போடுறதுக்கு உனக்கு தகுதி வேணும்டா. கருவா பயல
2: ஏடா, எவ்வளவு நாள் தான் அந்த மூட்டையை முடிஞ்சு சைக்கிள் கட்டிக்கிட்டே அலைய போறீங்க?
3: என்ன மாதிரி துபாய்க்கு போனமா, ஒரு 3 வருஷம் இருந்தமா, அங்க இருந்து இங்க வந்தமா, செண்ட் அடிச்சமா, செட்டில் ஆனமா, 4 குட்டிய பார்த்து கண்ணடிச்சமான இல்லாம இன்னும் உங்க அப்பா ஈசாக்கு மாதிரியே தெரியுது.
4: என்ன பண்ண சொல்றீங்க மச்சான்? ஐயப்பன்ன பெத்து போட்ட நேரம் அப்படி மச்சான். முன்னவுடன் நீர் இப்ப ரொம்ப ஜில்லுன்னு இருக்கிறது.
3: மாப்பிள்ள நான் மட்டும் மாட சில்லுன்னு இருக்கேன், துபாயே சில்லுன்னா கிடக்கு. ஏண்டா மாப்பிள்ள துபாய் ரோட பாத்திருக்கியாடா நீ?
4: நான் எங்க பார்த்தேன்? நீ தான் தெங்காசிக்கு போயிட்டு வர மாதிரி புசுக்கு புசுக்குன்னு போயிட்டு வருது.
3: அதுக்கெல்லாம் ஒரு யோகா வேணும்டா மாப்பிள்ள. அந்த ரோட அப்படியே உத்து பார்த்தோம்னா மூஞ்சி தெரியுதுடா மூஞ்சி. அப்படியே அங்கனக்குள்ளேயே சேவிங் பண்ணி தலைசீவி பவுடர் அடிச்சு விபதி பூசி போட்டு வச்சுக்கிட்டு அப்படியே 1 மாதம் சோத்த ரோட்ல கொட்டி குழம்புகளை ஊத்தி குழச்சி அடிக்கலாம்டா.
4: அப்படியே வச்சா
3: அப்படி ஒரு ஊர் அது. இதெல்லாம் ஒரு ஊர்னு இங்க வந்து சைக்கிள்
4: சொல்ல என்ன இங்க வந்தீரு?
3: என்னடா பொசுக்கு மரியாதை பேசிவிட்ட? ஏன்னா இங்க வந்து 4 சாய்சந்தை பாக்கணுமே, இந்த மண்ணை மாத்தணுமே பிரயாசப்பட்டு வந்தோம்னா கேவலமா பேசிவிட்ட ராஸ்கல்.
4: என்ன
3: பாவி இவ்வளவு கோபக்காரன் நம்மளுக்கு தெரியாம போச்ச.
4: என்ன
3: கண்ட வருது? ஆஹா, மேல வர வினைய வச்சிருக்கமே, இனிமேல் இங்க நிக்க கூடாதா சாமி?
5: சதாமுசேன் இல்லங்க.
3: சதாமுசேனா? எவன் சொன்னா? எங்க ஆத்தாருக்கு பேர வைக்கல போப்பா.
5: தமிழ்நாட்டுக்குள்ள அந்த டிரெஸ் போடக்கூடாது சொல்லிருக்கல்ல. நில்லு.
3: தெரியாத

0: தெரிஞ்சுதான்
1: தங்கப்பதக்கம் எப்படி
2: பெரிய
3: நாட்டாமியா
0: வெளிய சொல்லக்கூடாது சத்தியம் பண்ணி
2: ஐயா. இங்க மட்டும் இல்லையா, அசலூர் போனா கூட இந்த விஷயத்த ஒரு வேட்டும் சொல்ல மாட்டேன். இது ஆத்த மாதிரி தமிழ சத்தியம்.
0: சரி போமா,
2: தங்கப்ப தக்கமா
0: சொல்லி
2: ஆதி போச்சு
0: போஸ்டர் அடிச்ச முட்டாளா.

0: ஏய்
1: ஹாய் ஹன்சம்.
0: ஆஹா, வொர்க் அவுட் ஆகுதா சத்யா? உன்னை எப்படி இன்னைக்கு நான் மடக்கிடுறேன்.
1: எடுத்த போட்டோ இல்ல இன்ஸ்பெக்டர், என்ன நம்புங்க, நான் அப்படி ஆள் கிடையாது.
2: இதெல்லாம் என்ன புல்லட்ஸ் தானே?
0: நீங்க ஒரிஜினலா டூப்ளிகேட்.
1: பின்ன என்ன இன்ஸ்பெக்டர், சும்மா பேனா மூடி எல்லாம் பிலிம் கட்டறக்கா வரிசையா குத்தி வச்சிருக்கேன், இத போய் புல்லட் கிரிக்க?
2: அப்ப பேனாலாம் எங்கடா?
0: உன்ன வாலிக்கு உன் வைரமுத்து கொடுத்துட்டேன்,
2: அத வச்சு அவங்க என்ன பண்றாங்க?
0: வாலி கிருஷ்ண விஜயன் எழுதுறாரு, வைரமுத்து கருவாச்சி காவியம் எழுதிட்டு இருக்காரு.
2: உன்ன வச்சு நான் ஒரு அழுவாச்சி காவியம் எழுதுறேன். ஏறா சிப்ப,
1: ஓடியா ஓடியா ஓடியா, மீடியா மீடியா மீடியா, வந்துட்டீங்களாயா? நான் அரஸ்ட் ஆக போற மேட்ரு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடிதான் எனக்கும் இன்ஸ்பெக்டருக்கும் தெரியும். அதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு எப்படியா வரீங்க?
2: போகாதீங்க
0: போகாதீங்க, அப்படியே இருங்க, நல்லா போக்கஸ் எல்லாம் டைட் பண்ணிக்கங்க. நான் மூஞ்ச கரிச்சி பழம் வச்சு மறைக்க மாட்டேன், ஒரு மெசேஜ் சொல்லணும். 1 செகண்ட், சும்மா ஸ்டைல். இப்ப சொல்றேன், ஒரு பொண்ணு உங்களை லவ் பண்ணுதா இல்லையான்னு தெரிஞ்சுக்காம அவளுக்காக உங்களை நீங்க மாத்திக்காதீங்க. ஆனா உங்களுக்காக தன்னையே மாத்திக்கிற ஒரு பொண்ணு கிடைச்சா அவளுக்காக நீங்க உயிரையே கொடுங்க, ஏன் உங்களையே மாத்திக்கங்க.
2: நீ உள்ள வரவன் மூஞ்சே மாத்தி காட்டுறேன்.
0: ஆசீர்வாதம் என் மூஞ்சில ஊத்துக்கு இன்ஸ்பெக்டர், பட் உங்க மூஞ்சி மாதிரி ஆயிரக்கூடாது.

0: என்ன தாத்தா, என் ஃப்ரெண்டு வெட்டிங்க்கு நல்லதா ஒரு கிஃப்ட் வாங்கலான்னு பார்த்தா 100 ரூபாய்க்கு ஒரு பொக்கே வாங்க வச்சிட்டீங்களே.
1: அந்த டொக்கு மூஞ்சிக்கு இது போதும், பேசாம வா.
0: கூப்பிடுறாங்க தாத்தா. உங்களுக்கு வயசு அடிச்சுல, அதான் கிண்டல் பண்றானுங்க.
1: எப்படி இப்ப நான் யாருன்னு காட்டிட்டு வர்றேன்.
2: ஏய், நல்லா சர்க்கஸ் பண்றானா நீ?
1: ஏய், யார பாத்திர பொக்க என்ன? இட்ல கைய
3: எதுக்குட?
2: சும்மா நீட்டு, வெரி ஓல்ட் மேன்.
3: ஒரு கேரக்டர் சிங்க என்ன கடிச்சிச்சு டாக்டர்.
4: மனுஷன் கடிச்ச மாதிரில இருக்கு.
3: ஒரு பொண்ண லவ் பண்ண, அது அந்த பொண்ணுக்கு பிடிக்கல, அவரோட தாத்தா விட்டு கடிக்க வச்சிட்டா.
4: சரியான ராட்சசியா இருப்பா போல இருக்கு
3: டாக்டர். அழகான ராட்சசி.
4: ஓ சரி, கடைக்கு பயந்து கார்ல விட்டுறாதீங்க. என்ன, காதெல்லாம் பல கஷ்டங்களை தாங்கி தான் ஆகணும். கீப் ட்ரைங். மை காட், யார் இந்த பையன்? வந்ததுல இருந்து ஏதாவது நோண்டிக்கிட்டே இருக்கான்.
3: என் ஃப்ரெண்ட் டாக்டர்.
1: ஐ அம் ஸ்டீஃபன் ஃப்ரம் கனடா. ஐ டோன்ட் நோ தமிழ்.
4: ஓ,
1: பாய்சன் அட்டாக்கிங், கலர் சேஞ்சிங், ப்ளீஸ் குவிக் ட்ரீட்மென்ட்.
4: ஓகே, டோன்ட் வரி, ஒரு டிடி போட்டா எல்லாம் சரியாயிடும்.
5: உங்களுக்கு எதுக்கு பா டிடி?
1: ஒருத்தனே கோவத்துல புடிச்சு கடிச்சிட்டேன், அவன் விஷம் எனக்கு ஏறாம இருக்கணும் இல்ல, அதுக்கு தான் போடு.
5: இந்த வயசுல எதுக்கு பா ஊர் வம்பு?
1: என்னடா வம்பு? அவன் என் வயசை பத்தி பேசிட்டான்டா, கேட்டு சும்மா இருக்க முடியுமா? அதான் தப்பிட்டேன்.
5: நல்லா கவனிங்க சிஸ்டர்.
4: சார்,
5: அப்ப ஒரு டிடி இன்ஜெக்ஷன் போடுங்க.
4: வாங்க தாத்தா.
1: Look here, look here, look here.
3: தூரம் விடா.
1: பாத்தியா, சேம் ஓல்ட் மேன், சேம் டாக்டர், சேம் சுருதி.
3: டாக்டர், இது
4: நான் தான். அது என் ஹஸ்பண்ட், இவர் என்னோட மாமா, இது என் டாட்டர் ஸ்ருதி. அத்தையா?
3: இல்ல, உங்கள மாதிரியே ஒரு அத்தை எங்க பாண்டிச்சேரியில
4: இருந்து. ஓஹோ,
3: அந்த ஞாபகம் எனக்கு வந்துருச்சு.
4: ஆச்சரியமா இருக்கே. சரி, ஊசி போடணும், பேண்ட கட்டுங்க.
3: ஊசியே குத்துல பெயின் இல்லையான்னு கேக்குறேன்.

0: பாவி பறக்கும் டிக்கடை, அவ வந்ததனால பூக்கடை.
1: குழந்தைய அழந்த ரஜினி முருகன் டீ குடுக்க

0: பிச்சமனே பிச்சமனே.
1: என்ன போஸ்ட்மேன், எப்படி இருக்கே? நல்லா இருக்கேலா?
0: சௌக்கியமா இருக்கேன். இந்த உனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கு.
1: என்னது, கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கா?
0: ஆமா.
1: எனக்கா?
0: உனக்கு தான்.
1: ஐயோ ஐயோ, நான் என்ன செய்வேன், யார்கிட்ட போய் சொல்லுவேன்? ராமா ஐயா, அப்படியே ஈஸ்வரா. ஐ வேணு சாஸ்திரி, மிஸ்டர் வேணு சாஸ்திரி. ஐ வேணு.
2: யாரு? அறநிலையத்துறை ஆபீசரா? தெரியும்.
1: அந்தாரமா பார்த்த என்ன கோட்டு சூட்டோட பார்த்தவன அடையாளம் தெரியல.
2: உனக்கு தெரியுதா யாருன்னு?
3: ஏய் பிச்சுமணி,
1: மிஸ்டர் பிச்சுமணி. யூ ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட். மரியாதை கொடுத்து மரியாதை.
2: அத இங்கிலீஷ் சொல்லிட்டாங்க. சரி சரி சரி, பயப்படாத நீ.
1: என்னுடைய ராஜினாமா கடிதம்.
4: ராஜினாமாவா? இருக்கிற வேலையை விட்டுட்டு சாப்பாட்டுக்கு என்ன
1: பண்ணுவ? பெரிய வேலை.
4: என்ன
1: லுக்கு? கோயில்ல மணி அடிக்கிறப்ப பயிரஞ்சு சொல்லி கிண்டல் பண்றது. இப்ப நல்ல மாப்பிள்ள மிஸ் ஆயிட்டானு எரியுதா உங்களுக்கு? எரியட்டும், ஆனா அணைக்க நான் வரமாட்டேன். ஒரிஜினல் பயிரஞ்சனுக்கு போன் பண்ணுங்க, அது வந்து அணைக்கும்.
4: அது விடுங்க, போட்டு போறேன். பொறுக்கிண்டு
0: டைம்
1: ஒர்க் அவுட் ஆச்சு. போடா போடா. எனக்்கு ரயிலுக்கு நேரமாயிப்போச்சு. எட்டு எடு எடு அக்கிரகாரத்தை வாய்ப்பு. ஐ அம் கோயிங் டு

0: ஏ ஆட்டோவே, நீ எப்பொழுது வருவாய்? மீட்டருக்கு மேல் பணம் கொடுக்க எங்களிடம் இல்லை, வருவாய். தமிழ் என்னமா வந்து விளையாடுறீங்க
1: சார்? முடிச்சிட்டீங்களா? எனக்கு அர்ஜென்ட்டா யூரின் பாஸ் பண்ணனும், ஏதாவது பிளேஸ் இருந்தா காட்டுங்களேன்.
0: யோ, பார்த்தா வெள்ளைஞ்சொல்லியமா இருக்கற, தமிழ் ஆசிரியர் மாதிரி வர தெரியல. யூரின் பாஸ் பண்ணனும் இங்கிலீஷ்ல கேக்குற,
1: பின்ன எப்படியா கேக்கணும்?
0: சிறுநீர் கழிக்கணும் தமிழ்ல கேட்க வேண்டியதானயா?
1: யோ, அடிவேர் அர்ஜென்ட்டா இருக்கும்போது ஆங்கிலம் வந்தா தப்பு இல்லையா? முதல்ல இடத்தை சொல்லியா?
0: அப்படியே ஸ்ட்ரைட்டா போய் லெஃப்ட் கட் பண்ணா அங்க ஒரு ரைட் வரும். அந்த ரைட்ல போனா அங்க ஒரு பெரிய காம்பவுண்ட் வால் வரும். அதுல ஏறி ஜம்ப் பண்ணா அங்க பிக் சைஸ்ல ஒரு ட்ரீ இருக்கும். அதுல ஒரு போர்டு மாட்டிருக்கும். அங்க போய் யூரின் பாஸ் பண்ண போ.
1: இப்ப நீ பேசுனதெல்லாம் சங்க தமிழா?
0: எங்க தமிழ்யா? அர்ஜென்ட் ஆங்கிலம் வந்தா தப்பு இல்லைங்கற.
1: அப்படியே அர்ஜென்ட்டா எனக்கும் வாக்கையே கேட் வாக் மாதிரி மாத்திட்டானே. ஓகே. ஏய், வர வர வவ்வால் கூட ஹியூமன் வாய்ஸ்ல மிமிக்ரி பண்ணுதுடாப்பா. யாரா நீ? தெப்பமா நனைஞ்சிருக்கியடா, இவ்வளவு நேரம் எங்கடா இருந்த?
2: நீ எங்க இருந்தியா? அங்கடா யார் ஆள் இருந்த?
1: ஒரு குரல் கொடுத்துக்கலாமேடா, ஸ்டாப் பண்ணிருப்பன்ல.
2: குரல் கொடுத்தயா? நீ கிழக்க பார்த்த, மேக்க பார்த்த, ஆனா நீ கீழே குமிஞ்சு பார்த்தயா?
1: குனிஞ்சு பார்க்க நீ என்ன குரக்கொடையில் பார்க்காடா? டே, கோட்டை அடிச்ச குரங்கு, இனிமே இந்த மாதிரி மேட்டுக்கு உட்கார போது தலையில ஹெல்மெட் போட்டு உட்காருங்கடா, நான் வர்றேன்.
2: ஹலோ இரியா.
1: என்னடா மூஞ்சி, என்னடா தேற? ஏய் என்னடா குனிஞ்ச? ஆ, கல்லு இது எதுக்குடா?
2: உனக்கு தாயா?
1: ஒரு சாக்கு கிடைச்சிருச்சா?

0: நல்லது உங்க உடம்புகளுக்கு நல்லது. ஓடி போயிரு, ஓடி போயிரு.
1: நீயும்
0: எனக்கே அல்வாவா? ஓடு.

0: கன்னித்தீவுல லைலா என்னாச்சு?
1: கவர்ச்சி படம் யாருன்னு பாரு.
2: முத பக்கத்துல டாக்டர் அப்துல் கலாம் பத்தி நியூஸ் வந்திருக்கே, படிக்க மாட்டீங்களா?
1: அவர் யாரு?
2: கஷ்டம். ஹாய், ஒரு பாக்கெட் கேன்சர் கொடு.
3: சூப்பர் சூப்பர். அமெரிக்கால ஒரு வேலை பாரு.
2: என்ன படிச்சிருக்க நீ?
3: 4th class ஃபெயில்.
2: சபாஷ், பில் கேட்ஸ் வீட்ல கேட் திறக்கிற வேலை இருக்கு, போறியா?
3: அது அவரே பாக்கட்டும்.
2: உனக்கு எஸ்கே ஜாஸ்திடா.
3: எஸ்கேனா?
2: அது அவர்கிட்ட கேட்டுக்க. பாட்டி சிகரெட்.
4: டே, உனக்கு நான் உதவணும் இருந்தா.
2: சாரி, ஏன் டல்லா இருக்கற? மார்னிங் ஜாகிங் போலையா?
4: நான் போடா. நேத்த படுத்தே வீலி பண்றேன், ஜாலி பண்றேன், போலி பண்றேன்னு சொல்லி மோட்டர் சைக்கிள பின்னால ஏத்தி வச்சிட்டு போய் கீழே தள்ளி விட்டு என்னை இடுப்பு அடிச்சுட்ட. இன்னைக்கு வெதர் வசிக்கிறது, சோறு கூட வாங்கி தர மாட்டேன்ற.
2: சோறு? சோறுலாம் சாப்பிட்டா தூக்கம் வரும். ஃபுல்லா கார்போஹைட்ரேட். நான் உனக்கா சூப்பர் டிஃபன் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். பிளேட்ட கையில படி பாத்தியா? எப்படி
4: என்ன ஜல்லி மாதிரி கொட்டுற?
2: ஜல்லியா? சில்லி மாதிரி பேசக்கூடாது. This is called Kellogg's. இங்க சொல்லு Kellogg's.
4: அது என்னமா கேப்பே கூளோ?
2: கரெக்ட், அதேதான். அதத்தான் இப்ப மாடர்னா பாக்கெட் போட்டு வித்துக்கிட்டு இருக்காங்க, ஃபுல் புரோட்டீன். இப்பெல்லாம் சிட்டில பொண்டாட்டிங்க யாரும் புருஷனுக்கு சமைக்கிறதே இல்ல. இதுல பாலை ஊத்தி இன்னைக்கு கெல்லாக்ஸ் நாளைக்கு பால் ஆக்கிட்டாங்க.
4: அட சண்டாளிகளா!
2: அத மைக் செட் வச்சு சொல்லு எல்லாருக்கும் கேக்குற மாதிரி. பாட்டி லுக். ஹே, ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப், ஹோல்ட் ஆன் ஹோல்ட் ஆன். டபுள் இன்ஜின் போட்டுக்க பிரேக் இருக்கா? இன்னையா உன் தெருவுல உள்ள எல்லா குழந்தைகளையும் கூட்டிக்கிட்டு கோயில் திருவிழாவுக்கு போறியா? நீ பெத்ததுங்களா? மேல இருந்து பாத்தாக்க அழகர் ஆத்துல இறங்குற கூட்டம் மாதிரி இருக்குதையா?
5: சும்மாரியா கண்ணு பட்டு போகுது. அப்புறம் பிரசவத்துக்கு போயிருக்க என் பொண்டாட்டிக்கு ஏதாச்சும் ஒண்ணு கிடக்கணும்.
2: இன்னொரு பிரசவமா? அட பாவி, வண்டியிலயும் லோடு, வீட்டிலயும் லோடா? குடும்ப கட்டுப்பாட பத்தி உனக்கு எதுவுமே தெரியாதா? கவர்மெண்ட் கருத்தடை சாதனத்தை யூஸ் பண்ணுங்கன்னு தலதலையா அடிச்சுக்குது ஐயா.
5: அதே கவர்மெண்ட் தான் கருத்தடை சாதனத்தை உபயோகப்படுத்த கூடாதுன்னு விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
2: கவர்மெண்ட் கருத்தடை சாதனத்தை உபயோகப்படுத்த கூடாதுன்னு சொல்லுதா? எங்கயா சொல்லுது?
5: அதோ அங்கன பாரியா.
2: பிளாஸ்டிக்கை உபயோகப்படுத்தாதீர். யோ, அது வேற பிளாஸ்டிக், இது வேற பிளாஸ்டிக்யா? தமிழக அரசே, முதல்ல இவங்களுக்கு இந்த வித்தியாசத்தை சொல்லி கொடு, இல்லன்னா 6 கோடி ஜனத்தொகையை 8 கோடியா ஏத்திடுவாங்க. இவங்க அறியாமையும் பிளாஸ்டிக் மாதிரி தாரா, அதை அழிக்கவே முடியாதா?
4: ஆமா, குழந்தை பிறக்காதுன்ற பிளாஸ்டிக்ன்றது என்ன பிளாஸ்டிக்?
2: உனக்கு எத்தனை குழந்தைங்க பாட்டி?
4: 30 ஜாத்த பண்ண சேர்த்து 12 குழந்தை எனக்கு.
2: டூ லேட். இனிமே உனக்கு சொல்லி புரிய வச்சு எந்த பிரயோஜனமும் இல்ல. சொசைட்டிக்கு போதுமான டேமேஜ் ஆல்ரெடி பண்ணிட்டேன். ஏன்டா யூஸ் பண்ணி வந்தேனே?
4: மார்சாமி பாத்தீங்களா? அதே வண்டில பிள்ளைய கொண்டு போறேன்.
6: அவன் பொண்டாட்டிக்கு பிரசவத்துல 8 குழந்தை பிறந்திருக்கு.
2: அப்படியா? அதுக்கு டெலிவரி பார்த்தது நீதானா?
6: அது மட்டும் இல்ல, அந்த வண்டியில போற அத்தனை குழந்தைகளுக்கும் இந்த ராசியான கையால தான் பிரசவம் பார்த்தேன்.
2: அந்த கைக்கு நான் ஒரு பரிசு தர போறேன், கொஞ்சம் தூக்குனாப்புல காட்டு.
7: கோயில் கட்டி கும்மால கும்மி அடிச்சு கொஞ்சம் கிளி போல வந்த அஞ்சல்ல
8: உன்ன
7: கோயில் கட்டி கும்பிட போற நெஞ்சில்லை.

தலை பகைவர் ஒளிஞ்சிட்டும் வீரன் நிலம் பெயர்ந்திட்டும் உன் சொல் பெயருமா உன் நிலை தாண்டிய மலை உயருமா வழி காட்டும் தலைவனே இனி அறம் உறங்குமா வீரன் துறந்தர்

0: கவுண்டரே, இதோ கூட்டமா நிக்கிறாங்களே, இதுதான் சூப்பர் ஸ்டார் ரஜினி அந்த வீடு. இறங்கு கமானியா.
1: கால் சிக்கிச்சுப்பா,
0: தொட்டு கும்பிடுங்க.
1: சாப்கிறோம் சாப்கிறோம்.
0: என்ன சொல்றாரு,
2: இந்தி தெரியும் சொன்னீங்க?
0: அந்த இந்தி வேற, இந்த இந்தி வேற.
2: ஓ, இந்தியில ரெண்டு இருக்குன்னு இப்பதான் தெரிஞ்சு.
0: ஏய், யார பாத்து நிப்பாட்ற இங்க பாத்தியா?
1: எங்க முதலாளி ஆளா? குட் மார்னிங், ஜா ஜா.
0: பாத்துக்கிட்டீங்களா? சத்யநாராயண், வணக்கம்.
1: வணக்கம்
0: அண்ணன், கொஞ்சம் பாக்கணும்.
1: பூஜை இல்ல வேற, உள்ள போயிருங்க, வந்துருவாரு.
0: சரிண்ணா, இங்க பாருங்க, ரஜினி சார் எது கேட்டாலும் ஆமா ஆமான்னு சொல்லணும், புரியுதா? அப்படி சொல்லணும்னா உங்க கதையை ஓகே பண்ண மாட்டாரு. நான் முத போறேன், நீங்க கூப்பிட்டதுக்கு அப்புறம் வாங்க.
3: வணக்கம், உட்காருங்க.
0: பரவாயில்ல,
3: உட்காருங்க.
0: ஷூட்டிங் போற நேரத்துல நான் உங்களை தொந்தரவு பண்றதா நினைச்சுக்கிறாதீங்க. உங்கள்ட்ட உயிர் பிச்சை கட்டு வந்திருக்கேன்.
3: உயிர் பிச்சை?
0: என் கூட பிறந்த அண்ணன் உங்க மேல உயிரே வச்சிருக்காரு, ஒரு நல்ல கதை ஆசிரியர். எங்க அவர் கதையை உங்கள்ட்ட சொல்ல முடியாம போயிருங்கிற பயத்துல அவருக்கு நாலஞ்சு தடவை ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. எப்படியாவது அவர் கதையை கேட்டு அவருக்கு உயிர் பிச்சை கொடுங்க.
3: கூப்பிடுங்க
0: அண்ணா. வாங்க.
2: வணக்கம்.
3: வாங்க. உங்களை பத்தி உங்க கூட பிறந்த தம்பி எல்லாம் சொன்னாங்க.
2: கூட பிறந்த தம்பியா? ஆமா ஆமா.
3: உட்காருங்க. பாவம், உங்களுக்கு என்கிட்ட கதை சொல்ல முடியாம நாலஞ்சு தடவை ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னு சொல்லி உங்க தம்பி சொன்னாங்க.
2: எனக்கு ஆச்சு. ஆமா, ஐ அம் டெல்லிங் ஸ்டோரி, வெரி இம்பார்ட்டன்ட் மேட்டர்.
3: எனக்கு தமிழ் தெரியும்.
2: தமிழ்ல கதை சொல்லலாமா? இந்தியாவிலேயே, ஏன் உலகத்திலேயே இதுவரைக்கும் யாருமே சொல்லி இருக்க முடியாத ஒரு புதுமையான கதை சார் இது.
3: கதை சொல்லுங்க.
2: ஏ சென்டர், பி சென்டர், இசட் சென்டர் வரைக்கும் ஓகோன்னு ஓடக்கூடிய ஒரு கதை சார் இது.
3: கதை சொல்லுங்க.
2: கதை என்ன சார்? காரம், மனம், குணம், கடுகு, உளுந்தம் பருப்பு, சென்டிமெண்ட், இப்படி மசாலா கலந்த ஒரு கதை சார் இது.
3: முதல்ல கதை சொல்லுங்க.
2: நம்ம கதையை ஓபன் பண்ண உடனே அழகான ஒரு கிராமம், அந்த கிராமத்துல பச்சை பசேலுங்கிற செடிகளும் கொடிகளும் ஆறுகளும் குளங்களும் குட்டைகளும் இருக்கு சார்.
3: அது லொகேஷனுங்க.
2: அதான் லொகேஷனா? அந்த கிராமத்துல ஒரு பெரிய மிராஸ் சார், அந்த மிராஸ் சாருக்கு ஒரு பொண்ணு சார், அந்த பொண்ணுக்கு சுயவரம் நடத்துறார். சுயவரத்தை ஒரு பெரிய ஃபுட்பால் கிரவுண்ட்ல நடத்துறார். 18 பட்டி மிராஸ் சார்களை வர வைக்கிறார். நடுவுல ஒரு ஏர்கலப்பி வைக்கிறார். அங்கதான் சார் கதையினுடைய நாட்டே இருக்கு. அந்த ஏர்கலப்பிய யார் எடுத்து வளைக்கிறாங்களோ அவங்களுக்கு தன் பொண்ணை கொடுப்பேன்னு சொல்றார். 18 பட்டி மிராசாரும் வர்றாங்க. அந்த ஏர்கலப்பைய தூக்கவும் முடியல, அசைக்கவும் முடியல, முக்குறாங்கோ முனுங்குறாங்கோ குக்குறாங்க. நீங்க வர்றீங்க சார், ரெண்டே விரல்ல உங்க ஸ்டைல்ல அந்த ஏர்கலப்பை அப்படியே தூக்கி ஒரே அடியில பட்டுன்னு உடைக்கிறீங்க. தர தர தர தர தர தர தர. அப்ப மியூசிக் போடுறோம். நீங்க அந்த பொண்ணை பாக்குறீங்க, பொண்ணு உங்களை பாக்குது, அண்ணனும் நோக்கினாள், அவளும் நோக்கினாள். அந்த இடத்துல சார் பெரிய லாக்கே போடுறேன். விதி சித்தி ரூபத்துல விளையாடிருச்சு. அந்த பொண்ணுக்கு செவ்வாய் தோஷம். அந்த பொண்ணை நீங்க கல்யாணம் பண்ணிட்டா 14 வருஷம் ஜெயிலுக்கு போகணும்.
3: இது ராமாயணமாச்சே?
2: என்னது, ராமாயணமா?
0: ஆமா, வில்ல கலப்பை ஆகிட்டீங்க, வனவாசத்தை சிறவாசமா மாத்திட்டீங்க.
2: அது கம்பர்னு ஒரு பெரியவர்கிட்ட கதையை சொன்னேன் சார், அந்த ஆள் கொண்டு போய் யாருக்கோ வித்துட்டாரு போல இருக்கு. அது கிடைக்கு சார், இன்னும் எக்கச்சக்கமான கதை என்கிட்ட இருக்கு. இன்னொரு கதையை சொல்றேன் கேளுங்க சார். இது என்ன சார்?
3: அஞ்சு விரல்.
2: இந்த அஞ்சு விரல எப்படி ஒற்றுமையா இருக்கும்? அதே மாதிரி ஒரு ஊர்ல அஞ்சு அண்ணன் தம்பி ஒற்றுமையா இருக்கிறாங்க. அதுல மூத்தண்ணனுக்கு கல்யாணம் ஏற்பாடாகுது. மூத்தண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டா பாக்கி 4 பேர் தனியா இருப்பாங்க. குடும்பத்துல குழப்பம் வந்துரு இல்லையா? அங்கதான் சார் பெரிய டேர்னிங் பாயிண்டே வச்சிருக்கேன். 5 பேர் சேர்ந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க.
3: இது மகாபாரதம்.
0: இது டிவில வந்திருக்க?
2: டிவி வரைக்கும் வந்துருச்சா?
0: ஆமா, பஞ்ச மண்டவரை 5 வரல ஆகிட்டீங்க.
2: அதே வியாசர்னு ஒரு பெரியவர் என்கிட்ட இருந்தாரு, அவர்கிட்ட இந்த கதையை சொன்னேன், அவர் கொண்டு போய் டிவிக்கு வித்துட்டாரு போல இருக்கு. இதுக்கு தான் சார் பெரிய ஆளுங்கிட்டயே நான் கதை சொல்றது இல்ல சார். இது வரைக்கும் யாருகிட்டயும் சொல்லாத ஒரு புதுமையான கதை உங்ககிட்ட சொல்லட்டுமா?
3: கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இருங்க. நீங்க யாரு என்னங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஊர்ல டீ கடை வச்சுட்டு நடத்திட்டு இருந்தீங்க, பெரிய கதாசிரியர் ஆகணும்னு சொல்லி மெட்ராஸ்க்கு வந்திருக்கீங்க. நீங்க கதை சொல்ற விதத்தை பார்த்தா நீங்க நடிகன் ஆகலாம். நடிக்க முயற்சி பண்ணுங்க, முன்னுக்குருவீங்க. என்ன சாப்பிடுறீங்க?
2: இதெல்லாம் உங்களுக்கு எப்படி சார் தெரியும்?
3: என்ன சாப்பிடுறீங்க? காஃபி, டீ?
2: டீ காஃபி எல்லாம் வேணாம் சார், ஏதோ ஓவல் போன் விட்டா ஆர்லிக்.
3: ரெண்டு ஓவல் கொண்டாப்பா. என்ன சொல்லுங்க
0: சார். சரிங்க.
3: வணக்கம்.

0: பாவி, ஏன் இப்படி செஞ்ச?
1: ராமன் இப்படியா தூங்குறது?
0: பேச்சில ரூம்னா ஆயிரம் இருக்கத்தான் செய்யும். அதுக்காக வந்து பொசுக்குன்னு உருவி விடுறதா?
1: அதுக்காக அரகுர டிரஸ் போட்டுக்கிட்டா தூங்குறது? வெக்கமா இல்ல? எருமை எருமை.
0: திறந்து பார்த்தது நீ, நான் வைக்க பண்ணா? நான் பரவாயில்ல, இந்த வேலையை நீ உள்ள போய் பண்ணிருந்தேன்னு வச்சுக்க. என்ன ஆயிருப்ப தெரியுமா?
1: என்ன ஆயிருக்கும்? போற உள்ள
0: போ போ. அம்மன கட்டியோட ஒருத்த குளிச்சுக்கிட்டு பாத்துக்கலாம்.
1: நீங்க எல்லாம் ஆம்பளைங்களா?
0: சரி, நீங்க இப்படி ஆம்பளையா கேக்குறியா? இத நான் சும்மா விட மாட்டேன். இது என்னோட தன்மான பிரச்சனை. என்ன பண்றேன்?
1: சும்மா கத்தாத.
0: கத்தாம நீ இதே மாதிரி நான் வீட்டுக்கு வந்து நீ பொத்தி தூக்கும் போது நான் உருவி நீ டவுசர் போட்டா என்ன ஆயிருக்கும்? அக்கிரகாரமே சேர்த்து கும்பி அடிச்சிருக்க மாட்டீங்க.
1: என்ன
0: என்ன என்ன நினைச்சு பாக்க முடியுதா?
1: இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா இழுத்து வச்சு கட் பண்ணிருவேன்.
0: ஈஸ்வரா,
1: அப்புறம் பேச நாக்கு இருக்காது.
0: நாக்கா? நான் என்னென்னமோ நினைச்சிட்டேன். அம்மா, ஆம்பளையா பிறக்க வேண்டிய பொண்ணு அக்கிரகாரத்துல பொம்பளையா பிறந்த உசுர வாங்குறீங்க. என்ன மன்னிச்சுக்க தாயி.
1: தெரியுதுல்ல,
0: வாய் வாசப்படி வரைக்கும் போயிட்டு வருது. எனக்கே இந்த கதினா உள்ள இருக்கவனுக்கு என்ன கதியோ? நான் வர்றேம்மா, அங்கேயும் போய் திறந்துடாத.

0: ஹாய் ஹாய் ஹாய் ஹாய் மஞ்சு ஹாய்
1: ஹாய்
0: ஹாய்
1: ஹாய்
0: ஹாய்
1: ஹாய் என்ன
0: ராத்திரி பூரா உன்னை நினைச்சு தூக்கமே என்ன பாத்ரூம் போறா

0: என்ன தங்கச்சிக்காரி உள்ள போயிட்டு அக்கா காரி வெளியே வர்றா?
1: என்ன
0: இப்ப உள்ள உன் தங்கச்சியில போனா?
1: அதான் அக்கா நான் வந்துட்டேன்.
0: உள்ள போனது உன் தங்கச்சி தானே?
1: ஆனா வெளியே வந்தது அக்கா தானே?
0: சாரிமா, கண் பீசலே கண் பீஸ் ஆயிடுச்சு. யூ கோ.
1: ஓகே.
0: அது எப்படி கண் பீசல் ஆகும்? போனது தங்கச்சி, வந்தது அக்கா, அப்ப தங்கச்சி. என்னடா இது, அது எப்படி ரெண்டு பேரும் ஒரே பாத்திரம்ல? சங்கட்டமா இருக்காது?
2: ஏய், உன் அங்க நிக்க சொன்னா இங்க நின்று ஏடா கக்கூச பாத்துட்டு இருக்க?
0: வேலு, கக்கூசுக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன். தங்கச்சி உள்ள போனா
2: வந்திருக்கும் போயிருப்பா.
0: வரலையே,
2: அது உனக்கு எப்படி தெரியும்?
0: நான் தான் பாத்துக்கிட்டே
2: இருக்கேன்.
0: ஐயோ, அத சொல்லலப்பா. உள்ள போன தங்கச்சியை காணா, அக்கா மட்டும் வெளியே வந்திருக்கா.
2: அதுக்கு என்ன,
0: அதுக்கு என்னவா? தங்கச்சி உள்ள போயிருக்கப்ப அக்கா மட்டும் எப்படி வெளியே வர முடியும்?
2: கதவு தொடர்ந்து வந்திருப்பாடா.
0: துறக்காம வர முடியாது.
2: தெரியுதுல, இப்ப நம்ம யார பக்கம் வந்திருக்கோம்?
0: அக்காவ.
2: அப்ப அக்கா அங்க
0: வெளியே வந்து உள்ள போயிருக்கா?
2: மறுபடியும் கக்கூஸ்குள்ள போயிட்டா?
0: ஐயோ, இதுல இருந்து வெளியே வந்து ஆபீஸ்குள்ள போயிருக்காப்பா.
2: சரி, அதுல என்ன கன்ஃபியூஷன்?
0: உனக்கு கிளியர் ஆச்சா?
2: எனக்கு கன்ஃபியூஷனே ஆகலையே.
0: தங்கச்சி உள்ள போன தங்கச்சி என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க?
2: இங்க அக்காவை பத்தி மட்டும் பேசு.
0: சரி சரி சரி, இன்னைக்கு ஸ்டாம்ப் வாங்குறப்ப தேங்காய மண்டையில உடைச்ச மாதிரி நச்சுன்னு ஓப்பனா சொல்லிப்படுற. போ போ, போயா போயா. இவன் லவ் பண்ணி தொலைக்கிறதுக்குள்ள நம்ம லவ்வுக்கு வயசாயிரம் போல் இருக்கு. மன்னிச்சுக்கப்பா, தெரியாமப்பா.
2: கவுண்டர் மாறிட்டாடா.
0: எப்பா அவ கவுண்டரா மாறினா, செட்டியாரா மாறினா நமக்கு என்ன? காதலுக்கு ஜாதி மதமே கிடையாதியா? போயா.
2: இல்லடா, அவ கவுண்டர் மாறிட்டாடா.
0: என்ன கவுண்டர்? ஓ, மணி ஆர்டர் கவுண்டர் மாறிட்டாளா? அப்படி சொல்ல வேண்டியதானே. அப்ப மணி ஆர்டர் அனுப்பிட வேண்டியதான். ஆமா, எவ்வளவு வச்சிருக்க?
2: ஒரு ரூபாய் 25 காசு வச்சிருக்கேன்.
0: 1.5 ரூபாயா?
3: எந்த ஊரு?
4: பழனி.
3: இங்க எங்க வந்தீரு?
4: மணி ஆர்டர் அனுப்ப.
2: மணி ஆர்டர்? எதுக்கு நடிச்ச?
0: தெரிஞ்ச மாதிரி கண்ணெடுத்து கேக்கல. அடிக்கி பேசாம இருறா.
3: பெருசு மணி ஆர்டர் நாங்க கட்டலாமா? நாங்க கட்டலாமா?
2: ஹலோ, ஒரு மணி ஆர்டர் பண்ணுங்க.
4: உன் ஃப்ரெண்ட் கரெக்டா பணம் கட்டிட்டு ரசீதோட வந்துருவான்ல?
3: ரசீது என்ன? ரசீது போடுற பொண்ணோடய வருவான்
4: தம்பி. பல பேருக்கு கஷ்டப்பட்டு காது குத்தி சம்பாதிச்ச பணம் எனக்கே காது குத்தணும் நினைச்ச, இங்க பாரு, இறக்கிருவேன்.
0: ஓஹோ, நீயே காது குத்துற பார்ட்டி தானா?
4: ஆமா. ஆ சாரி.
0: அப்ப உனக்கு ஒரு தாலி ஆர்டர். ஒண்ணு இல்ல, ரெண்டு.
4: ரெண்டு தாலியா?
0: ஆமா, அக்கா தங்கச்சி ரெண்டு பேரையும் கேர் பண்ணிக்கிட்டு.
4: அப்ப சரி.
0: உள்ள வையா, அப்ப இருந்து நிமித்திரமணியமாவே.
4: என்ன ஆளை காணா? எஸ்கேப்போ.
0: பெருசு, நான் போய் ஒரு டீ
4: எடுத்துறேன். உட்கார. எங்கடா உன் ஃப்ரெண்டு?
0: யோ, வருவாயா? அப்படியே போனாலும் 590 தானே. போனா போது. போ.
4: போனா போகுது. 590 ரூபாயா?
0: ஆமா.
4: இது என்ன?
0: இது கூட தெரியல. மண்டை மண்டை.
4: நடுச்சி எங்க இருக்கு?
0: கொஞ்சம் பேக்.
4: இதா
0: கரெக்ட். ஆமா, இதெல்லாம் எதுக்கு கேக்குற நீ?
4: போனா போகுது. உச்சி மண்டை தானே?

0: இவ்வளவு படிச்சிருக்கீங்க, அவசரமா போகணும்னு சொல்றீங்க. இவ்வளவு தானே, நீங்க புறப்படுங்க முதல்ல.
1: தேங்க் யூ சார்.
2: மச்சான் கிரேட்டா. தேங்க் யூ சார்.
1: எஸ் கே.
3: எங்கடா போய் தொலைஞ்சீங்க?
1: காவல்துறையோட ஒரு சின்ன பிரச்சனைடா. ஸ்கூல்ல எழுதின லீவ் லெட்டர் அப்படியே சொன்னேன், விட்டுட்டாரு.
2: அவ இப்ப எங்கடா போனா?
3: இதோ உள்ள தான் போனா.
1: என்னடா இது, இந்த பில்டிங்ல எங்கேயுமே வாசல் ஜன்னல் எதுவுமே இல்ல, எப்படி உள்ள போனா? ஓ, கீழே வச்சிருக்காங்களா?
2: மிஸ் பண்ணிட்டேன்டா.
3: டேய், டென்ஷன் ஆகாதடா, முத தடவை லவ் பண்றேன் அப்படிதான் இருக்கும்.
2: டேய், உள்ள போய் பார்க்கலாமா?
1: போடா, இப்பதான் போலீஸ்கார்ட்ட இங்கிலீஷ் பேசி உன்னை காப்பாத்தி கூட்டு வந்தேன். கூர்க்காட்ட பேசுறதுக்கு எனக்கு நேபாளி தெரியாதுடா.
3: டோன்ட் வரிடா, நம்ம பஸ் ஸ்டாப்ல தான் ஏறா, இந்த பில்டிங் தான் வரா. நாளைக்கு காலையில இவள பத்தி எல்லா விவரமா டீட்டெயிலா உனக்கு சொல்றேன்.
1: இவன் இதையே தொழிலா பண்ணலாம், கூடிய சீக்கிரம் ஆபீஸே போட்டுடலாம். வரண்டா.

முடிச்சிடலாமா?

0: ஊமையா மௌன விரதமா? மௌன விரதம் இன்னைக்கு பூரா பேச மாட்டேன். வாய் இருக்கிறவன் மைக்கு வச்சு பேசினாலும் வியாபாரம் ஆக மாட்டேங்குது. நீங்க மௌன விரதம் வச்சீங்களேன். இப்ப பாருங்க ஐயா, பெரியோர்களே தாய்மார்களே எல்லாம் பக்கத்துல வாங்க. அண்ணன் இன்னைக்கு மௌன விரதம், அதனால இருக்கிற மீன் எல்லாம் பாதி விலைக்கு விற்க போறாரு. நீங்க கையில இருக்கிறது போட்டுட்டு அள்ளிட்டு போயிடுங்க.
1: நான் மௌனம் கிடையாது, விரதம் கிடையாது. என்ன பாத்துருவோம் பண்ண, இந்தியாவில எத்தனை கோடி மக்கள் இருக்காங்க, அத்தனை பேர்ல என்னைய மட்டும் ஒரு ஆளை செலக்ட் பண்ணி என் வாழ்க்கையில கபடி விளையாடுறியே?
0: உங்ககிட்ட என்ன வகையான மீன் இருக்கு?
1: எல்லா வகை மீன் இருக்கு.
0: ஒரு கிலோ விண்மீன் கொடுத்து.
1: ஏன் டயம்
0: என்ன? உன் டைம் மணி என்னாச்சு?
1: வாட்சிய கட்டலப்பா.
0: வாட்ச் இல்லனா என்ன? மீனை பார்த்து மணி சொல்லு.
1: மீனை பார்த்து எப்படி மணி சொல்ல முடியும்?
0: வாட்ச பார்த்து எப்படி மணி சொல்லுவே?
1: அதுல முள்ளு இருக்கு.
0: இதுல முள்ளு இருக்குல்ல?
1: ஐயோ,
0: இதுல என்ன எழுதி வச்சிருக்க?
1: இங்கு நல்ல மீன்கள் விற்கப்படும்.
0: இங்க விற்காம என்ன இங்கிலாந்துல விக்கிற? இங்க தானே விக்கிற. அப்புறம் எதுக்கு அந்த இங்கு?
1: ஆமா,
0: அழி.
1: என்ன
0: கையெடுத்து காதல வை, கண்ணை மூடு, பத்து தோப்பு கண்ணம் போடு, போடுறா அந்த முண்டை கண்ணை மூடு.
1: கடை ஆட்டையை போட்டு போயிட்டா. இதுக்குதான் கண்ணை முடிச்சுனாலும்.

மச்சி நான் வெத்தல போட்ட ஷோக்கில்லை.

0: கருவாட்டு குழம்பு வாசனை மூக்க தொலைக்குது. இந்த வாசனையை வச்சுக்கிட்டு இன்னைக்கு இந்த கஞ்சி கதையை முடிச்சிட வேண்டிதான்.
1: அப்படின்னு பாத்து நீ உரியல உறிஞ்சல பார்த்தா நான் உள்ள உரிய போட்டுருக்கு. மெல்ல உரியா பாட்டி வெளியூரா?
0: ஆமா.
1: எங்க மாடு வாங்க வந்தீரா?
0: இல்ல தச்சுனால.
1: கருவாட்டு குழம்பு வடையெல்லாம் எப்படி இருந்துச்சு?
0: பிரமாதம்.
1: திருப்தி தானே?
0: பரம திருப்தி.
1: ஆமா, நம்ம வீட்டு குழம்புல அப்படித்தான் இருக்கும். இந்தாங்க செட்டியா பிடிங்க.
0: எதுக்கு?
1: கருவாட்டு

0: குழம்பு வாடா என் வீட்டுல இருந்து வருது, அதை பிடிச்சுதானே சாப்பிட்டீரு, அதுக்கு தான் இந்த புள்ளை எடுப்பத்துருவாய்.
1: வாசனைக்கு காசா என்ன அநியாயமா இருக்கு?
0: என்ன நுணியாயமா இருக்கு? இப்ப தேட்டருக்கு படம் பார்க்க போறீங்களா? அங்க கவர்ச்சி கண்ணியை நீயா கட்டி பிடிச்ச ஆடுற?
1: இல்ல
0: கண்ணு பாக்குது காது கேக்குது, காசு குடுத்துறீல?
1: ஆமா
0: அதே மாதிரிதான் இது. நம்ம வீட்டு குழம்பு இந்த மூக்கு தானே உறிஞ்சு, அதுக்கு தான் 10 ரூபாய் எடு.
1: இந்த வேலை நம்ம கிட்ட வேண்டாம். முடியாது முடியாது முடியாது பாய், முடியாது.
0: அப்ப மூக்கு அடிச்சு எடுக்காச எடு,
1: குடுத்துறா.
0: அடிச்சனா மூஞ்சி முதுகு பக்கம் போயிடுறா. இடியா எடுக்க.

0: வாசல் யார் கோலம் போட்டது? யார் கோலம் போட்டது கேக்குறானல்ல?
1: நான் தான் சார்.
0: வாங்க வாங்கடா.
1: எஸ் சார். சாரி சார்.
0: வாசல் எது கோலம் போட்ட?
1: வெறும் வாசலா இருந்தா லட்சுமி கடாட்சமா இருக்காதா? அதனால்தான் சார்.
0: இது ஆபீஸா இல்ல பஜனை மடமா? எல்லாருக்கும் போலீஸ் பயம் வரும், பக்தி வரக்கூடாது, புரிஞ்சுதா?
1: என்ன சார், நீங்களும் சேர்ந்து கிண்டல் பண்றீங்க?
2: கிண்டல் பண்ணாம நெத்தில இருக்கு தேனாம்பட்ட சிக்னல் மாதிரி இத்தனை போட்டு
1: இன்னைக்கு வெள்ளிக்கிழமை.
2: அதுக்காண்டி இப்படியா? ஒரு பெண் போலீஸ்ங்கிறவ, ஒரு கிரண்பேடி ஐபிஎஸ், ஒரு திலகவதி ஐபிஎஸ், ஒரு வைஜெயந்தி ஐபிஎஸ் மாதிரி அப்படி அப்படி கிரிப்பா இருக்கவனா? இப்படி கேபி சுந்தரமால மாதிரி இருந்தா யாரும் தான் போவரா திட்ட மாட்டாங்க.
1: நான் என்ன சார் தப்பு பண்ண? நீங்க அவர மாதிரி பேசுறீங்க.
2: நான் குத்து தோஞ்சறானே.
0: உமதுர
2: சார்
0: நீ என் கூட வா.
2: ஓகே சார். அக்கா வா.
0: நீ வா.
1: எஸ் சார்.
2: நெஞ்சில வீர வேணும். நாங்களா கோடு போட்டா ரோடே போட்டுவோம், தெரியுமா? ஓகே போ.
1: எக்ஸ்கியூஸ் மீ,
2: கேன் ஐ கம் இன்? ஆமா, டெட் பாடி எந்திரிச்சு எஸ் கம்மிங் சொல்ல போகுது. போப்பல உள்ள

0: என்ன
1: மச்சான் இது குறிஞ்சி ஊர் ஜென்மா சொல்லிட்டு போறாங்க?
2: எதையோ கீழே போட்டாங்க, தேடிட்டே போறாங்க போல இருக்கு.
1: அட இல்லீங்க, வணக்கம் சொல்லிட்டு போறாங்க போல இருக்குதே.
2: வணக்கமா? இந்த சப்பான் சரங்க ரொம்ப மரியாதையானவங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு
1: மச்சான். எனக்கு அதே மாதிரி குனிஞ்சு சொல்லணும்னு ஆசையா இருக்கு மச்சான்.
2: நீ குனியாதடி, சுளுக்கு பிடிச்சா மூணு நாளைக்கு எந்திரிக்க மாட்டேன்.
1: போங்க மச்சான், இந்த ஊர்ல வணக்கம் சொல்றது எப்படின்னு யார்ட்டையாவது கேளுங்க மச்சான்.
2: யாருகிட்ட எதுக்கிட்ட கேக்குற? முன்சாமி கிட்ட கேப்போம். முன்சாமி
3: என்னைய
2: தப்பான் பாசையில வணக்கம் எப்படியா சொல்றது?
3: தடிய மூஞ்ச பேக்கறதுக்கு சரியான சந்தர்ப்பம். ஜப்பான்ல தாறு மர எதையாவது சொல்லி மாட்டி விட்டுரும். அடி வாங்கட்டும், அப்பதான் நம்ம அருமவனுக்கு புரியும்.
2: என்ன யோசிக்கிற, உனக்கு தெரியாதா?
3: நமக்கு தெரியாது ஜப்பான. ஜப்பான்ல வணக்கம் சொல்றதுக்கு பாகா சொல்லு. பாகா,
2: ஆஹா, ரெண்டே வார்த்தை எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா? யோ, இந்த சப்பான் தனங்களை பார்த்து நான் பாகா சொல்லணையா?
3: சொல்லு, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க.
2: பாகா என்னது, எதுக்கு பாகா சொல்றதுக்கு அடிக்குது? டே முனுசாமி, இந்தியாவிலேயே ஒரு பையன் என்ன கை நீட்டி அடிச்சது இல்ல, ஊரு விட்டு ஊரு வந்து என்ன உதவாங்க
3: வச்சுட்டேன்.
2: என்னடா அர்த்தம்?
3: நீ சப்பான் பாச கத்துக்கிறதுக்கு நான் உதவாங்கணுமா?

0: பண்ணிட்டு இருக்க பேபி? நாய் சிங்கம் இப்படி ஆட்டிக்கிட்டு இருக்க, வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்?
1: மேல பாருங்க.
0: ஆ, பெல், மணி.
1: இவ்ளோ பெரிய பெல்ல நான் பார்த்ததே இல்ல.
0: பார்த்ததே இல்ல? நீ போய் சொல்ல சொல்ல பார்த்தது இல்ல?
1: சத்தியமா பார்த்தது இல்ல.
0: மணிய வாங்கிட்டு நடிக்காம இங்க வந்து கிராமத்து மணி அடிச்சிட்டு இருக்க, நீ என்ன அடிச்சிட்டு இருக்க? நீ போய் ட்ரெஸ் பண்ணி ரெடி ஆவனா? வாட் நான்சென்ஸ் இஸ் ஹேப்பனிங் ஹியர் ஐ சே.
1: நான் தயாரிக்க போற படத்துல உங்களை தான் டைரக்டர் போடணும் நினைச்சேன், அதான் திட்டுறீங்களே.
0: யார் திட்டினா?
2: அரண்மனை எப்பேற்பட்ட பரம்பரை, அதோட பெருமை தெரியுமா உனக்கு? இந்த மாதிரி ரெண்டு அடி அடிச்சுனா பில்டிங்கே இடிஞ்சிரும். இப்போ நீ அடிச்ச அடியில அது கிராக் விட்டுடுச்சு, அதை நான் பூசி மழுப்புறதுக்கு 10 ரூபாய் கொடு. குடியா
3: வேட்டா காசு பிடிங்கிட்டானே.
2: மாதிரி கேட்டதும் கொடுப்பான்னு தெரிஞ்சதா 100 ரூபாய் கேட்டிருக்கலாமே. ஆமா, உங்க படத்துல யாருப்பா ஹீரோயின்? டைரக்டர் சார்.
0: யாருப்பா பக்கத்துல சேர் போட்டது?
2: யாருப்பா போட்டது?
0: வர வில்லேஜ் காரங்க குசும்பு ஜாஸ்தியா போச்சு.
2: சினிமா ரொம்ப இப்ப சாஞ்சி போச்சு இல்ல சார்?
0: ஏன், நீ அதை நிமித்த போறியா?
2: எனக்கு சினிமால நடிக்கணும்னு ரொம்ப ஆசை சார்.
0: அதுவே குத்துயிரும் கொலையுமா இருக்கு, நீ அதை ஒரே அடியா கொண்டு.
2: அவங்கள விடவா சார் குடும்பம் பண்ண போறேன்.
0: அடுத்த படமா
2: நல்லா ஓடுங்கிறதுக்காக நானே கதை எழுதி வச்சிருக்கேன் சார்.
0: அடுத்த படத்தையும் பாக்கிறதப்பா.

0: தனியா போய் கேட்டா அது தகராறு, தண்ணியோட போய் கேட்டா அது வரலாறு. வரலாறுல நான் இடம்
1: பிடிக்கிறேன்.
0: அசிங்கப்படுத்தாத கோயிலுக்கு போனமா ஊருக்கு புறப்பட்டமான இருக்கணும். அடுத்தவனுக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணப்படாது.
2: சரிங்க.
3: டிக்கெட் டிக்கெட் டிக்கெட்
1: நிக்கிறாரு. எங்க அண்ணன் போய் கேளு.
3: யார் உங்க அண்ணன்?
1: அந்த கம்பிய பிடிக்காம நிக்கிறாரு, அவர்தான் எங்க அண்ணன்.
3: யோ சோப் சட்டை, இந்த ரோஸ் பண்ணி டிக்கெட் எடுக்கிறியா?
0: இங்க வந்தா எடுப்போம்.
3: ஏன் நீ இங்க வரமாட்டியா?
0: நாங்க எப்பயுமே ரிபல்ஸ்ல போய் பழக்கமே கிடையாது.
3: யோ உங்க அண்ணன் என்ன பஸ்ல என்ன கம்பிய பிடிக்க மாட்டாரோ?
1: இந்த பஸ்ல மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல எந்த பஸ்ல ஏறினா கூட கம்பிய பிடிக்க மாட்டாரு. இவ்வளவு ஏன் அரபாடுல ஏறினா கூட ஆணி அடிச்ச மாதிரி நடுவுல நின்று எதை பிடிக்காம வருவாரு எங்க அண்ணன்.
3: ஓஹோ அப்படியா, இப்ப பாரு.
0: ஒண்ணு ஆகலையோ. என்னையா வண்டி ஓட்டுற? சொல்லிட்டு பிரேக் போடுற. இப்ப யாருக்கு நட்டம்? உன் கண்ணாடி தான் உடஞ்சு போச்சு. வண்டி ஓடுறானா? வண்டி அவன் யார உள்ள கை தட்டினவன்? நான் என்ன சர்க்கஸா கட்டினேன்?

0: இப்படி முகமெல்லாம் வேர்த்து கொட்டுறது?
1: எனக்கு தெரியல.
0: அச்சோ, ஏன் இப்படி கையெல்லாம் படபடன்னு நடுங்கிறது?
1: எனக்கு தெரியல.
0: உட்காருங்க.

0: உங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகி
1: மார்க்கெட்ல வேலை போகாம இருக்கிறதுக்கு நான் என்ன முத்திர கத்திரிக்கவா?
2: கை கொட்டி சிரிப்பார்கள், கை கொட்டி சிரிப்பார்கள்.
3: நிறுத்துங்க நிறுத்துங்க, கல்யாணம் ஆகாமே வாழ்க்கையை கண்டினியூ பண்றதுக்கு பதிலா இந்த கல்யாண சுந்தரத்தோட வாழ்க்கையை இன்னைக்கே முடிச்சுக்கிறேன். என்னோட இழப்பு இந்த ஊர் பெண்களுக்கு ஒரு பாடமா இருக்கட்டும்.
4: What's your problem?
3: No marriage.
4: No marriage?
3: Yes.
4: What's your name?
3: Kalyana Sundaram.
4: Kalyana Sundaram. Kalyana Mangale. Do you want to marry me?
3: Okay. Ayya na thali kondu valle. Na enna pannuve?
4: I have a wedding ring.
5: Don't touch her. Hey Maria, what is happening?
3: இவங்க எல்லாம் யாரமா? உன்னோட சொந்தக்காரங்களா?
4: No. All are my husbands.
3: ஹஸ்பண்டா? மொத்த எத்தனை பேரு?
4: மொத்தம் 11. பாடி பெற்றோர் போயிருக்காங்க. இடுங்க பேலன்ஸ்.
3: பேலன்ஸா? அடி பாவி, இவங்களே ஒரு யூனியன் வச்சிருப்பாங்க போல் இருக்கு. இங்க ஏமாட்டனா? சரி போயிட்டு போகுது. கிடைச்ச வரைக்கும் லாபம். உள்ளூர்காரி தான் ஒருத்தையும் ஒத்துக்கல, ஒரு வெள்ளக்காரியாச்சும் ஒத்துக்கிட்டியே. வா மோல பசங்க நடத்திடும். என்னடா வெள்ளக்காரங்க வரைக்கும் அடிக்கிறீங்க நீங்க?
5: Today is my quota.
3: உன் கோட்டாவா? அப்ப என் கோட்டா?
5: Wait. Your quota next year March 15th.

0: தாலாட்டு.
1: எது? இத தாலாட்டு.
0: எனக்கு இப்படித்தான் தெரியும். இஷ்டம் இருந்தா கேளு, இல்லன்னா நீயே பாடு. என்ன?
1: சரி சரி, பாடி தொலை.

0: பஸ்ல ஏதோ ஒரு பொண்ணு இறக்கப்பட்டு டிக்கெட் எடுத்திருக்கா, அத போய் லவ்னு ஏத்தி விடுறிய, அறிவில்ல உனக்கு?
1: இல்லனே, பஸ்ல அத்தனை பேர் இருக்கிறப்ப அந்த பொண்ணு குறிப்பா வேலுக்கு மாதிரி டிக்கெட் எடுக்கணும். அண்ணே, நான் கன்ஃபார்மா சொல்றேன், அது லவ் தானே.
2: அவ முகத்தை நான் பாக்கல, அத போய் லவ் கிவன்ட்டு.
0: முகத்தை கூட பாக்கலையா? சபா, எனக்கு இப்பவே கண்ணை கட்ட ஆரம்பிச்சிருச்சு.
1: கன்ஃபார்மா சொல்ற லவ்
0: தானே, முகத்தையே பாக்கலையா? அங்கே வலிக்குது.
2: அப்படா
0: எவ
3: இந்த பழப்பொடுங்க
0: இவளா?
3: என்ன
0: வெறித்தனமான உங்களுக்கு தெரியுதா?
3: பார்த்ததே இல்லையே. யார் இவரு?
0: யார் இவருங்கிற உடஞ்ச செவர் மாதிரியே நிக்கிற, ஏதாச்சும் பேசுப்பா. ஒரு பஸ் ரெண்டு ரூபாயா?
4: ரெண்டு பஸ்
3: நான் பஸ்ல போறதில்ல.
0: என்னடா அப்ப பேசு.
4: இல்லீங்க, நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, ஐஸ்கிரீம்ல போட்ட திராட்சை மாதிரி இதே கண்கள், கத்தி போல ஷார்ப்பான இதே மூக்கு, ரெண்டு ஆரஞ்சு சொல்லைய ஒட்டி வச்ச மாதிரி இதே உதடுகள், அப்புறம் கால்ல கூட கொலுசு போட்டிருந்தீங்க.
3: தங்கச்சி
0: ஜீன்ஸ் எனக்கு.

0: சார், செம பார்ட்டியா இருக்கு, கரெக்ட் பண்றீங்களா?
1: பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், செட் ஆக மாட்டேங்குதே.
0: எவ்வளவு நாளா?
1: அதுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆனதுல இருந்து.
0: சார், அப்ப அது உங்க வைஃபா?
1: ஆமா,
0: அதுதான் கும்மு.
2: என்னங்க இங்க வாங்க?
1: என்ன
2: அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எங்க வந்தாலும் வெட்டி பேச்சு.
1: வெட்டியா இருக்கேன்றத சொல்லிக்கிட்டு இருந்தேன், அவ்வளவுதான்.
2: சரி சரி, இது எவ்வளவுமா?
1: அப்படி போகுதா? நம்மள ஹீரோ ஆக்க பாக்குறானுங்க. இந்த சந்தர்ப்பத்தை விட கூடாது, பயன்படுத்திக்கிறேன். அதையெல்லாம் நீ கண்டுக்காத, எல்லாத்துலயும் ரெண்டு ரெண்டு கிலோ எடுத்து போட்டுக்க. வாங்கிட்டியா?
2: வாங்கிட்டாங்க.
1: என்ன பீட்ரூட் இந்த கலர்ல இருக்கு?
3: வேற எந்த கலர்லயா இருக்கும்?
4: தலைவரே, எதுத்தா பேசுறேன்.
1: பாத்தியா, பீட்ரூட்னா இந்த கலர்ல இருக்கணும்.
3: இப்ப இல்லைங்கயா, வந்தோன்னு வீட்டுக்கு அனுப்பிக்கிறேன்.
1: அது வா.
2: இதுக்கெல்லாம் பணம்?
3: ஐயோ, அதெல்லாம் வேணாமா?
2: எனக்கு வேண்டாங்கிறாங்க.
1: இனிமே எல்லாம் அப்படித்தான், வாங்க போலாம்.
2: உங்களுக்குள்ள இவ்வளவு வீரமா?
1: முள்ள பாசத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கிறதுனால வீட்டுல நான் ஒரு பனிமலை. ஸ்ட்ரீட்னு இறங்கிட்டனா நான் ஒரு எரிமலை.
2: இப்பதான் புரியுது. ஏங்க கண் கலங்குறீங்க?
1: இல்ல, நான் ஒரு அண்டர் கிரவுண்ட் டானுங்கிறத இவ்வளவு நாளா உங்ககிட்ட ஒளிச்சு வச்சிருந்தேன். இப்ப நீயே கண்டுபிடிச்சிட்ட, என்ன விட்டு போயிட மாட்டியே.
2: என்னங்க நீங்க?
1: டைகரை டச் பண்ணாத முள்ள.
2: ஏங்க?
1: என்ன என்னைக்கு இருந்தாலும் எனக்கு ஒரு என்கவுண்டர் காத்துக்கிட்டே இருக்கு.
2: சும்மா
1: விளையாடாதீங்க. அப்ப வீட்டுல விளையாடலாம்?
4: கேக்கல.

0: யோ
1: சார்,
0: ஏதோ ஃபாரின் வேன் வருது. மடக்கியா மடக்கியா சார்.
2: ஏய் நிச்சே நிச்சே நிச்சே.
0: வண்டி எங்க இருந்து?
3: அது ஜப்பான்ல இருந்து.
0: நான் வண்டியோட மேக்க கேட்கல, வண்டி எந்த ஊர்ல இருந்து வருதுன்னு கேக்குறேன்.
3: மெட்ராஸ்ல.
0: மெட்ராஸுக்கு போயிட்டு இருக்கு வருதுன்னு சொல்ற?
3: வந்து போயிட்டு இருக்கு.
0: இப்படி தெளிவா பேசணும். ஊது ஊது.
4: ரொம்ப அழிச்சிட்டல.
0: நீ ஊதவே வேணாம், பார்த்தாலே தெரியுதே. ஏன் பெருசு, குடிக்கிற வயசா இது?
4: இந்த வயசுல குடிக்கிறேன்னா அப்புறம் குடிக்கவே முடியாதே.
0: இது
4: இந்த ஐஸ் கோல்டு காபி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ராம் இன்ஸ்பெக்டர்லாம் உங்க கொஞ்சம் ஊத்தி கொடு.
5: சும்மா இருங்க.
0: பேக்ல என்ன இருக்குது?
3: ஸ்டீரிங்.
0: அப்ப ஃப்ரண்ட்ல என்ன இருக்குது?
3: அது பேக்ங்க.
0: பின்னாடி என்ன இருக்குது?
6: பின்னாடி வந்து முன்னாடி இருந்தது, இப்ப அது இல்ல.
0: முன்னாடி என்ன?
6: இன்ஜின், ஹெட்லைட், எலும்பிச்சம்பழம். அதுக்கு முன்னாடி என்ன?
3: அதுக்கு முன்னாடி இன்னொரு வண்டிடா சார்.
0: நான் அத கேக்கல. பின்னாடி என்ன இருந்தது?
7: கண்ணாடி.
0: முன்னாடி பின்னாடி என்ன இருந்தது?
6: அது மேகி.
0: மேகியா?
3: மறுபடியும்
0: சஞ்சீவி பர்வதம் கிரானைட்ஸ் சார். இந்த கம்பெனி நீங்க எம்டியா?
8: ஆமா. ஏன்
0: சார்? என் பிரதர் கோ பரதன் உங்க கம்பெனில ஒர்க் பண்றாரு. ஏதாவது பார்த்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார்.
8: டோன்ட் வரி, அவருக்கு ப்ரமோஷன் கொடுத்து சீனியர் ஆபீசர் ஆக்கிறேன்.
0: தேங்க்யூ வெரி மச் சார்.
8: உங்க கோ பிரதர் என்னவா இருக்கார்?
0: கோ பிரதர் இல்ல சார், என்னுடைய பிரதர் கோ பரதன். குவாரியில கல் உடைக்கிறார் சார்.
4: ஓகே ஓகே, ஒரு வழி ஆகிடுவார்.
0: தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச் சார். சார், பின்னாடி நீங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் முன்னாடி உங்க ஃப்ரெண்ட் இருக்காரு, என் பிரதரை பத்தி சொல்லி கொஞ்சம் ஹெல்ப் பண்ண சொல்லுங்க சார்.
3: பின்னாடி பார்க்கலாம்.
0: தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச் சார். வரேன் சார்.
3: அந்த கதவு முன்னாடி தள்ளு.
0: Rhythm of life.
9: Bob Clearmountain mixed with the attitude. Funky drums from hell. Side up at the clock.